0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை தமிழ் 89.4

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஏற்கனவே இருக்கின்ற பாதையிலே நீங்கள் செல்லும் போது அது பயணம் என்றுதான் அறியப்படும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்களாக ஒரு புதிய பாதையை உருவாக்கும் போதுதான் அது சாதனை என்று கொண்டாடப்படும் என்கிறார் எமர்சன் அவர்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதர் சாதனை படைத்து விட்டார் என்று எப்போது அவரை நாம் போற்றி கொண்டாடுகிறோம்? அதுவரை யாருமே செய்யாத ஒன்றை அல்லது ஏற்கனவே இருப்பவர்கள் செய்ததை காட்டிலும் உயர்ந்ததாக ஒன்றை யார் எப்போது செய்கிறார்களோ அப்போதுதான் அவரை சாதனையாளர் என்று நாம் போற்றுகிறோம். அப்படி என்றால் அவர் மனதிலே வைத்திருக்கின்ற அந்த எண்ணம், அதை செய்து காட்டுவதற்கான வழிமுறை ஏற்கனவே இருக்கவில்லை. இதுவரை ஒருவர் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு ஓட்டப்பந்தயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100 மீட்டர் தூரத்தை இத்தனை கால அளவிலே ஒருவர் கடந்திருக்கிறார் என்றால் அதுதான் மனிதனால் அதுவரை சாத்தியப்படுத்தப்பட்ட செயல். அதைவிட குறைவான நேரத்திலே அதை ஓடி கடப்பது என்பது இதுவரை யாரும் செய்ததில்லை எனும் போது அதை யாராலுமே செய்ய முடியாது என்று கருதாமல் நம்மால் அதைவிட குறைந்த தூரத்திலே ஓட முடியும் என்று ஒரு மனிதன் தனக்கான புதிய பாதையை உருவாக்குகிறார். அந்த பாதையிலே அவன் மிகுந்த நம்பிக்கையோடு கடினமான உழைப்போடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் போதுதான் அதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்து அதுவரை யாரும் பயணப்படாத புதிய பாதையிலே பயணித்து அவன் சாதனை படைக்கிறான். ஆகவே நம்முடைய நோக்கம் சிறப்பானதாக இருந்தால், நாம் செல்லுகின்ற பாதை நேர்மையானதாக இருந்தால் அதுவரை யாரும் அதை செய்யவில்லையே என்று யோசிக்காதீர்கள். உங்களுக்கு பிறகு அதை பலர் செய்கின்ற வகையிலே நீங்கள் அங்கே முன்மாதிரியாக இருங்கள். நல்ல செயல்கள், சிறந்த செயல்கள், அது எத்தனை சிரமமானதாக இருந்தாலும் இதுவரை யாரும் அதை செய்து காட்டவில்லை என்றாலும் கூட அது நல்லது, சிறந்தது. அந்த ஒரு காரணத்திற்காகவே அதை நாம் தைரியமாக செய்யலாம். அப்படி செய்யும் போது சிறந்த செயல் ஒன்று இந்த உலகத்திலே நிகழும், அது பலருக்கும் பலன் தரும் என்பதோடு கூட உங்களையும் அது சாதனையாளராக உயர்த்தி நிறுத்தும். அப்படிப்பட்ட உன்னதமான செயல்பாடுகளிலே நாம் நம்மை தனித்துவத்தோடு ஈடுபடுத்திக் கொண்டு தன்னிகரற்ற சாதனைகளை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு நாளாக அமையட்டும் பிறந்திருக்கின்ற இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940. Siluthayin Tamilai Oli.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இங்கே நடப்பதெல்லாம் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் மட்டுமே நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் சிறப்பாக இல்லை என்றும் கூட அதற்கு பொருள் கொள்ளலாம் என்கிறார் தத்துவ மேதை செனகா அவர்கள். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது! எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு சாதாரண மனித மனநிலைதானே. இதை போய் ஒரு தத்துவ மேதை குறை சொல்கிறாரே, அப்படி நினைப்பவர்கள்தான் சிறப்பாக இல்லை என்று அவர்களை நோக்கியே தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறாரே என்று கேட்டால், கொஞ்சம் ஆழமாக அதை சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்வதினுடைய சாராம்சம் புரியும். நீங்கள் சிறப்பானவராக, அதாவது அறிவளவிலும் அனுபவத்திலும் ஆற்றலிலும் நீங்கள் சிறப்பானவராக இருந்தால், எது வேண்டுமானாலும் வரட்டுமே, நான் அதை ஒரு கை பார்க்கிறேன், நல்லது வந்தாலும் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் வருவதை நல்லதாக்கிக் கொள்வதற்கான வல்லமை என்னிடத்திலே இருக்கிறது என்று துணிச்சலோடு தானே வாழ்க்கையை எதிர்கொள்வீர்கள். எனக்கு சாதகமாக மட்டும்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு கதையிலே நினைக்கக்கூடியவன் யாராக இருக்கும்? கதையினுடைய வில்லன் தான். ஆனால் எது நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்பவனைத்தான் அந்த கதையினுடைய கதாநாயகன் என்று நாம் கொண்டாடுகிறோம். அதுபோல அறிவோடும் திறமையோடும் ஆற்றலோடும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடும் மிகச் சிறப்பான ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கும்போது, நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நினைக்க மாட்டீர்கள். எது நடந்தாலும் அது என்னுடைய நன்மைக்குத்தான் என்று மிகுந்த துணிவோடு வாழ்க்கையை எதிர்கொள்வீர்கள். சொல்லப்போனால் அப்படி இருப்பதுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வழிமுறையும் கூட. இருந்தால் வாழ்க்கையினுடைய தன்மை நம்முடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது.

என்பது எந்த தருணத்திலும் உங்களை அச்சுறுத்தவே செய்யாது. இதுதான் வேண்டும் என்று வாழ்க்கை இடத்திலே நீங்கள் அடம்பிடித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். நீ எதை கொடுத்தாலும் அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று வாழ்க்கையை பார்த்து புன்னகிக்கின்ற ஒரு அபாரமான ஆற்றல் நமக்கு வந்தமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை. Watch out, I'm with babies.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலேயும் கடந்த காலங்கள்ல வெவ்வேறு விதமான காலகட்டங்கள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய முதல் முயற்சிகள் பற்றி, சிறப்பான ஆரம்பங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியான இதே தினத்துல 1543 பெல்ஜியம் தேசத்தைச் சேர்ந்த பிளமிஷ் பிசிஷியன் ஆண்ட்ரியஸ் வாசிலியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஆன் த ஃபேப்ரிக் ஆஃப் த ஹியூமன் பாடி இன் 7 books அப்படிங்கிற ஒரு புத்தக தொகுப்பை வெளியிடுகிறார். இது எதை பத்தின புத்தகம் அப்படின்னா, அலோபதி மருத்துவத்தில் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதனுடைய உடற்கூறியல், மனித உடலினுடைய உள்கட்டமைப்பு எவ்வளவு நுட்பமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி மிக ஆழமாக அணு அணுவாக ஆராய்ச்சி செய்து ஆண்ட்ரியஸ் வாசிலியஸ் அவர்கள் 7 தொகுதிகளை கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். மருத்துவ கல்வியிலே மிக முக்கியமான ஒரு தேவை மனிதனுடைய உடற்கூறியல் பற்றிய புரிதல். மனித உடலினுடைய ஒரு குறிப்பிட்ட அங்கத்திலே ஒரு நோய் வருகிறது என்றால் அதை புரிந்து கொண்டு அதற்கு மருத்துவம் செய்வதற்கு மருத்துவர்களுக்கு அந்த உடற்கூறியல் பற்றிய மிக ஆழமானதொரு தெளிவு வேண்டும். அதை மருத்துவத்தை அவர்கள் பயிலும் காலத்திலேயே அவர்களுக்கு ஆழமாக உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் இன்றைக்கும் மருத்துவ உலகத்திலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 600க்கும் மேற்பட்ட மிக விளக்கமான வரைபடங்கள் மனித உடலை பற்றி இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அற்புதமான அந்த படைப்பு மருத்துவத்துறைக்கு பயன்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1869 உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் எலக்ட்ரிக் ஓட் ரெக்கார்டர், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமை பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1880 கட்டணம் செலுத்தி தொலைபேசியை பயன்படுத்துகின்ற முறைமை அமெரிக்காவிலே முதன் முதலாக துவங்கிய தினம் இன்றைய தினம். அதற்கு முன்பு வரை அது அரசு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதையும் கடந்து தனிப்பட்ட முறையிலே அதை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் பொதுவானதொரு இடத்திலே தொலைபேசியை நிறுவி அதை பயன்படுத்துவதற்காக வென்று குறிப்பிட்ட கட்டணத்தை வசூல் செய்து கொண்டு அதை செய்வதற்கான வல்லமை உள்ளவர்கள் அனைவரும் அதை பயன்படுத்தலாம் என்கிற வகையிலே அதன் பயன்பாடானது பொதுவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. பிற்காலத்திலே அது மிக பயனுள்ள அளவிலே உலகம் முழுக்க பரவியும் இருக்கின்றன. அந்த வகையிலே தொட்டதெல்லாம் துலங்குகின்ற ஒரு தினம் இது என்று நாம் தைரியமாக சொல்லலாம். அந்த வகையிலே நீங்களும் பல நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், நிச்சயம் முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு தங்கள் கல்வியை அணுக வேண்டும் என்றால், அன்று ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அதை கவனிப்பதற்கு என்ன பலன், அந்த பாடத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதின் வாயிலாக, அந்த பாடம் நமக்கு புகட்டக்கூடிய அறிவுரையை நாம் உணர்வதின் வாயிலாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க கூடாது. அதாவது ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அதை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது நாம் கல்வி பயிலுகின்ற பருவம். இந்த நேரத்திலே நாம் நல்ல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஆதாரமான நல்லறிவை புகட்டுகின்ற ஒரு செயல் என்பதை மாணவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த பாடத்தை படிப்பதால் எனக்கு எத்தனை மதிப்பெண் கிடைக்கும், கூடுதலாக கிடைக்குமா குறைவாக கிடைக்குமா, இன்று நான் இந்த பாடத்தை படித்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும். சில நேரங்களிலே பெற்றோர்கள் சொல்வார்கள், இந்த வீட்டு பாடத்தை நீ உடனடியாக முடித்து விட்டால் உனக்கு வேண்டியதை நான் வாங்கி தருகிறேன் என்று. அது நாம் ஒரு செயலை செய்வதற்கான பலனை உடனே பெற்றுக்கொண்டால்தான் நம்முடைய மனம் ஒரு மகிழ்ச்சியை அடைகிறது. அதுபோல எல்லா செயல்களுக்குமே குழந்தையில நமக்கு ஏற்படுகிற அந்த பழக்கம், இதை செய்தால் உனக்கு பொம்மை வாங்கி தருவேன், இதை செய்தால் உனக்கு மிட்டாய் வாங்கி தருவேன், இதை செய்தால் உனக்கு வேண்டியது என்னவோ நான் அதை செய்வேன், நீ என்ன கேட்கிறாயோ அதை தருவேன் என்று குழந்தைகளுக்கு நாம் உருவாக்குகிற அந்த பழக்கம் உடனடியாக பலனை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவேதான் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கடைபிடிப்பது கடமை என்று பலரும் கருதுவது இல்லை. நான் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பொய் சொன்னால் உடனடியாக பலன் கிடைக்கிறது, ஆனால் உண்மையை சொன்னால் உடனடியாக என்ன பலன் கிடைக்கிறது, நீண்ட நேரம் தூங்கினால் சுகமாக இருக்கிறது, ஆனால் அதிகாலை பொழுது கண் விழித்தால் என்ன பலன் கிடைக்கும், உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் மனதிற்கு ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ருசியாக மட்டுமே இருக்கின்ற ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடும் போது அது அத்தனை இன்பமாக இருக்கிறது நம்முடைய நாவுக்கு. ஆனால் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் உடனடியாக தெரிவதில்லை. ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உண்ணும் போது என்ன சுகம் இருக்கிறது, ஆனால் இதையெல்லாம் நாம் கடைபிடிப்பது நமக்கு உறுதியான பலனை கொடுக்கும் என்பதிலே நம்முடைய மனம் திருப்தி அடைவதில்லை. ஆகவேதான் ஒழுக்கமான விஷயங்களை கடைபிடிக்கும் போது உடனடி பலனை எதிர்பார்க்காத அளவிற்கு நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும். நாம் தினமும் அதிகாலை பொழுது எழுந்தால், நாம் தினமும் உடற்பயிற்சி செய்தால், நாம் உரிய நேரத்திலே உறங்கினால், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை மட்டுமே உட்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். மெய்யே பேசினால், நேர்மையை கடைபிடித்தால், எது ஒன்றையுமே சிறப்பாக செய்வது என்னுடைய கடமை என்று பலன் கருதாமல் உழைத்தால் நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படுகின்ற பலன்களை அந்த செயலின் தன்மையே கொடுக்கும், முயற்சி திருவினையாக்கும் என்றார் திருவள்ளுவர். ஆகவே உடனடி பலன்களை எதிர்பார்த்து நல்ல நல்ல விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து விடுவதை நாம் கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும். நல்லதை செய்வதுதான் நமக்கு நன்மை தரும். பணம் கொடுத்த உடனே கடையிலே பொருள் கிடைக்கலாம், ஆனால் விதை விதைத்த உடனே நமக்கு பழம் கிடைக்காது. அந்த விதைத்த விதை முளைத்து வருவதற்கும் அது மலர்வதற்கும் காய்ப்பதற்கும் உரிய காலம் தேவைப்படும். அதுபோல நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும், நாம் விதைக்கின்ற விதை, அது உரிய நேரத்திலே வளர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் என்கிற நம்பிக்கை நம்முடைய மனதிலே ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். இது போன்ற நல்ல நல்ல புரிதல்கள், வாழ்க்கை சார்ந்த புரிதல்கள் நம்மை நல்ல நெறியிலே வழிநடத்துகின்ற ஒரு நல்ல நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 10 days இல்ல, எனக்கு ஏதோ ஒரு பெரிய வெக்கேஷன், ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு? ஐ மீன் வெக்கேஷன் இல்ல, ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு? நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அப்படி வருது. ஸோ ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? என்ன பண்ணீங்க? இங்கதான் இருந்தீங்களா? வெளியூருக்கு போனீங்களா? நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இருக்கே உங்ககிட்ட இருந்து. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் இல்லையா, ஊருக்கு போக போறேன், கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்கூட்டியே கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 9 days, எஸ் 9 whole days ஊர்ல போயிட்டு ஃபேமிலியோட வீட்டில் இருந்து அப்படி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் ஹவு ரிஜுவினேட்டிங் இட் இஸ். இல்லை நமக்கு சம்டைம்ஸ் தோணும் இந்த மாதிரியான நேரங்களில், நம்ம லாஸ்ட் மினிட்ல டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம். ஆனால் அது எதுவுமே வந்து நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. எப்போ அப்படின்னா ஊருக்கு போயிட்டு நம்ம ஃபேமிலியை பார்க்கும்பொழுது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது, அப்பா இதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது, திஸ் இஸ் லைக் டோட்டலி ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு நமக்கு தோணும் தெரியுமா? ஸோ சில சமயங்களில் அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் எடுங்க, சரியா? எப்போ பார்த்தாலும் வந்து பணம் பணம் பணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். அஃப்கோர்ஸ் பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு, பணம் வந்து சம்பாதிச்சுக்கலாம் நம்ம, ஆனால் ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து அவ்வளோ கிடைக்காது. அதனால் ஜஸ்ட் என்ஜாய், ரொம்ப வந்து பணத்தை பற்றி யோசிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, சரியா? அண்ட் ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இங்கேயும் வந்து சூடாக இருந்தது, ஆனால் ஊரில் ஐயோயோ சுத்தமாக முடியலைங்க. சில்லுன்ற கோயம்புத்தூர்னு நீ யாராவது சொன்னீங்கன்னா பாரு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு சூடாக இருந்தது கோயம்புத்தூரில். அண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுன்னு வைங்க, பரவாயில்ல, எப்படியும் அங்கே போய் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் நவ் பேக் டு தி கிரைண்ட். ஜூன் மாதம் சொல்லவே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இப்போ தான் 2026 ஹாப்பி நியூ இயர்லாம் விஷ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 6th month, ஆல்மோஸ்ட் 1/2 year முடிஞ்சாச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்குள்ளே வந்து இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம அடி எடுத்து வைப்போம். அதனால் இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதமாக எல்லாருக்கும் அமையட்டும், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மந்தாக இருக்கட்டும். பீஸ், அமைதி, அதுதான் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனால் அமைதியான ஒரு மாதமாக எல்லாருக்கும், இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கட்டும்ங்கிற அந்த தாட்டோட பாசிட்டிவிட்டியோட இந்த புது மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கலாம். எப்பவுமே இந்த மாதத்தினுடைய முதல் நாள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மண்டே வந்துடாது இல்லை, இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்களை துவக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நாளை நம்ம எடுத்துக்கலாமே. ஏன்னா வாரத்துடைய முதல் நாள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட மண்டேவும் வந்தாச்சு, இல்லை அடுத்த மாதம் 1st தேதியிலேருந்து பாரு அப்படிமோ. ஸோ அந்த 1st தேதியும் வந்தாச்சு, ரெண்டுமே ஒரே நாளில் வந்தாச்சு. இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இல்லை யோசிங்க, ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும்னாலோ இல்லை நிறைய நாட்களாக ஏதாவது தள்ளி போட்டுட்ருக்கீங்கனாலோ அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இந்த மாதம் அமையட்டும், சரியா? ஹாவ் அன் அமேசிங் வீக் அண்ட் மந்த் அஹெட். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க ஹாலிடேஸில், என்ன ஏதுன்ட்டு. அண்ட் உங்களை சில பேரை வந்து எனக்கு சந்திக்கவும் முடிஞ்சது, எப்போனா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே நம்ம ஷார்ஜாக்கு இருக்கிற ஒரே ஃப்ளைட்டு போயதுக்கு அதுதான் டைரக்ட் ஃப்ளைட். ஸோ ஏர்போர்ட்டில் நிறைய பேரை மீட் பண்ணேன், ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன், நிறைய பேர் வந்து ஹாய்லாம் சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் லவ். சரி சரி, இப்போ யார் இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்கிறது எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி கீர்த்தனா KIRTHANA ஓகே என்னோட பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு நோ என்ன பண்ணீங்க, 10 நாள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக ஒருத்தருடைய மெசேஜாக நான் படிக்கிறேன், சரியா? டு பிகின் வித், பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், கடல்லிருந்து அடியே அண்ட் சீதாராமம்லேருந்து குறுமுகையில் ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டோட ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகா ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நிறைய விஷயங்கள் இந்த ஜூன் மாசத்துல மாற இருக்கு. அதுல முதல் முக்கியமான ஒண்ணு ஒரு ரிமைண்டராக சொல்லணும்னா, யூஏனுடைய இந்த சாலரி ரூல் சேஞ்ச் ஃப்ரம் ஜூன் 1, 2026. பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மாசமும் அந்த மாசத்தினுடைய முதல் நாள் கடந்து போன மாசத்தினுடைய சாலரியை வழங்கி ஆகணுங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் எமிரதைசேஷன் MOHRE அவங்க ஒரு புது சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு புது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இன்னிலிருந்து, அதாவது திங்கட்கிழமை ஜூன் 1 2026 இன்னிலிருந்து அமலுக்கு வருது. So, first day of every calendar month, ஒரு யூனிஃபைட் சாலரி டேட் ஆக பிரைவேட் செக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல வேலை பண்றவங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த நாளை தாண்டி என்னைக்கு பே பண்ணாலும் அது வந்து டிலேடாக கன்சிடர் பண்ணப்படும்ங்கிற மாதிரி மினிஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் நம்பர் 340 of 2026 இன் படி சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் இதை வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் இதை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஆர் 100% பே பண்ணல அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 85% ஆஃப் சேலரியாவது அந்த மாதத்தினுடைய முதல் நாள் வழங்கியிருக்கணுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Mercel Morning brought to you by

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா இன்னைக்கு என்ன 91 போடு.
1: என்னது
0: 90 இஸ் நாட் அவுட். Shakalaka baby, shakalaka baby.

0: போயா, அடியோஸ் அமிகோ.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது
1: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் ஏஐ பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்க சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் சிஓஓ பார்க்க, சிஓஓ வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் ஏஐ பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி யுஏஇ நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:40 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. தேவமுருகன், குட் மார்னிங், எஸ் ஐ எம் பேக் டு துபாய். பாலகிருஷ்ணா, குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. ஊர்லேருந்து வந்தாச்சா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஊர்லேருந்து வந்தாச்சு, வீட்டில் அனைவரும் நலம். தர்மதுரை மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஊருக்கு வந்துட்டேன் நான், மழையா இருக்கு, என்னால் லீவ் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஏங்க, மழை இருந்தால் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? ஏன்னா நான் போயிருந்தப்போ மழை எங்கெங்கயோ பெஞ்சிச்சு, நான் இருக்கிற ஏரியால மழை பெய்யல, நைட்டு தூங்கும் போது மழை பெஞ்சிச்சு, பட் மழை வந்து கண் கூட பார்த்து என்னால என்ஜாய் பண்ண முடியலை. அப்புறம் வந்து செந்தல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய், திஸ் இஸ் செந்தல் ஃப்ரம் சலாலா. கடந்த 5 நாட்கள் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அப்படின்னு. வண்டர்ஃபுல், இதை விட ஒரு நல்ல ஹாலிடே இருக்க முடியுமா சொல்லுங்க. கருணா வந்து குட் மார்னிங் கீர்த்தனா, வெல்கம் பேக் அனுப்பியிருக்காங்க. ஷபீர், குட் மார்னிங் டு யூ டூ. உங்க வாய்ஸ் கேட்டது ரொம்ப ஹாப்பி, 9 நாட்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நிஜமாவா, நல்ல ஜாலியாக பாட்டு மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் நான். அருண்குமார் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு ஃப்ரம் ட்ரிச்சி. அண்ட் தென் ரவி ஃப்ரம் சென்னை, குட் மார்னிங். ஆர்முகம், ஐஸ்வர்யா, குட் மார்னிங் டு யூ டூ. சதீஷ், உங்களுக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்னு அனுப்பியிருக்கீங்க, நன்றி. ஷாவல் ஹமீத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, காலை வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க, திருப்பியும் உங்களை வந்து யூஏக்கு வரவேற்கிறேன் வரவேற்கிறேன், உங்கள் பயணம் நன்றாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. வாட்சன் கிறிஸ்டி, குட் மார்னிங். சந்திரமோகன், குட் மார்னிங். எஸ், ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஃபேமிலியோட. ரவிசங்கர், குட் மார்னிங் உங்களுக்கும் ஃப்ரம் தோஹா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அகிலன், குட் மார்னிங். அப்புறம் சீனா, தேங்க்யூ ஃபார் யோர் வெல்கம் பேக் மெசேஜ். அப்புறம் அர்ஷத், தேங்க்யூ, எல்லாரும் வெல்கம் பேக் அனுப்பியிருக்கீங்க. அப்போ யாருமே ஊருக்கு போலியா, நான் மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கேனா? ஆதில் அகமத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஐ திங்க் ஐ சா யூ இன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட், ஒயிட் டி ஷர்ட் ரைட் அப்படின்ட்டு. எஸ், நான் தான் நானே தான். அப்புறம் விக்கிதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஐ எம் விக்கிதா ஃப்ரம் அபுதாபி, கரண்ட்லி இன் இந்தியா ஆன் வெக்கேஷன் அண்ட் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். அடடே, ஓகே, ஐ ஸ்டடிட் இன் கோயம்புத்தூர் அண்ட் இட் ஹேஸ் அ வெரி ஸ்பெஷல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. தட்ஸ் சோ நைஸ், கோயம்புத்தூர் காரங்களை வந்து பார்க்கும்பொழுது பேசும்பொழுது ஒரு தனி சந்தோஷம் தான். எனிவே, ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் ஹாலிடேஸ். வெக்கேஷன் சொல்ல முடியாது, ஹாலிடேஸ் இல்லையா, ஒரு 9 நாட்கள். இனி அடுத்த லாங் ஹாலிடே எப்போ வருது அப்படின்னு யோசிச்சா டிசம்பர்ல தான் வரப்போகுது. அதுக்கிடையில் ஏதாவது பப்ளிக் ஹாலிடே இருக்கு தெரியல. எனிவே பார்ப்போம். அடுத்ததான் வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர். அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பாட்டை நான் ப்ளே பண்ணுவேனாம், சரியா? மனசோட்டமேட்டில் வந்து நீங்கள் என்ன பாட்டு கேட்குறீங்களோ உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி டிராஃபிக்கும் எங்கேயாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. இருங்க, தோ டிராஃபிக் எங்கே இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.6 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga. Terms and conditions apply.
0: ஓகே, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எல்லா ரோட்லேயும் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. 311 மல்டிபிள் கிராஷஸ் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது கண்ணுக்கு தென்படுது. அதுக்கப்புறம் E11 அண்ட் இது என்ன இடம் இது, பேரூத் ஸ்ட்ரீட், அப்புறம் 3rd Industrial Street, எல்லா ரோட்லேயுமே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. E11லேயும் வந்து அங்கங்கே சில கிராஷஸ் பார்க்க முடியுது. மண்டே மார்னிங்கே உரிய அந்த ஒரு கன்ஜெஷன் பரபரப்பு எல்லாம் தெரியுது. அண்ட் இங்கே ராசல்கோர் ரோட்லேயும் டிராஃபிக் இருக்குது, அல்கேலையும் டிராஃபிக் இருக்குது. எங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக நகராமல் இருக்குங்கிறத பார்க்குறீங்களோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அங்க வந்து கிராஷஸ் ஆகி இருக்கு, அதனால தான். சோ டென்ஷன் ஆகாம பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
5: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. Chillax song of the hour.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
3: JM brand AC da
4: JM brand AC da
5: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubhavam since 1982

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 9:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுதாங்க, இதுதான் நீங்க அடுத்த ஹாலிடேஸ் எப்ப வருதுன்னு நான் யோசிக்க யோசிக்க எனக்கு வந்து நுஸ்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணா உங்க பேரை, ஐ ஹோப் இல்லைன்னா வந்து சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஏஇ பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து எப்போனா இஸ்லாமிக் நியூ இயர் மண்டே ஜூன் 15th ஒஃபிஷியல் டே வந்து டு ஃபாலோ ஆன் டியூஸ்டே ஜூன் 16th அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று, ஹாலிடே மேபி மூவ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு மண்டேக்கு, ஸோ தட் ஒரு 3 நாட்கள் கிடைக்கும் இல்லையா. அண்ட் தென் ப்ராஃபிட் முகமது பர்த்டே வந்து மண்டே August 24th ஒஃபிஷியல் டே டு ஃபாலோ ஆன் டியூஸ்டே August 25th, அண்ட் அகேன் ஹாலிடே வந்து மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏ ஸோ அடுத்து பப்ளிக் ஹாலிடேஸ் வரப்போது, பொறுத்திருந்து பார்க்கலாம். சாரா சக்தி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. Welcome back, Ethan. This is Sarah from Alberta, Canada. We missed your voice so much and it's great to hear you again. I hope you had an amazing vacation. Come visit Canada someday. We would love to meet you. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How sweet. Thank you. கண்டிப்பாக வந்து நான் கனடா மீட் பண்ணுவேன் விரைவில் வந்து, ஐ மீன் கனடா மீட் பண்ணுவேன் இல்லை, கனடா வருவேன், வந்து அவங்கள மீட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட சிஸ்டர் அங்கே தான் இருக்காங்க. மை ஓன் சிஸ்டர் ஷீ இஸ் லிவிங் தேர் இன் கனடா. அதனால அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போகணுன்ற ஒரு தாட் இருக்குது. தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்வீட் மெசேஜஸ். அடுத்து யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசு தொட்டமேட்டில், 800-8940 உடனடியாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நல்ல ஒரு அழகான பாடலாக கேளுங்க, உங்களுக்காக அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: அருண் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் அருண், நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு ஹாலிடேஸ் எல்லாம்? என்ன பண்ணீங்க, இங்க இருந்தீங்களா, ஊருக்கு போனீங்களா? ரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் பண்ணீங்க போல இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன பாட்டு வேணும் அருண்?
1: முகவரியில ஏ நிலவே
0: பாட்டா? சரி, ப்ளே பண்றேன். சரியா? ஓகே, பாய், டேக் கேர். இங்க இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து ஐ திங்க் ஒமான் விசிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒமான்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா இங்கே அதி பயங்கர வெயில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒமான்ல வந்து இன்னும் சூடா இருந்திருக்கும். எனிவே, ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ வெல் ரெஸ்டட் ஹாலிடே. அடுத்ததா வந்து முகவரியில இருந்து இந்த பாட்டு, எஸ் கிடைச்சாச்சு, அவருக்காக அந்த பாட்டு பிளே பண்ணிட்டு டைம் இருந்ததுன்னா இன்னொரு குட்டி பாட்டும் ப்ளே பண்றேன். 8 மணிக்கு மேல செய்திகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வயது வந்தோருக்கான வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18 ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கட்டணம் செலுத்தப்படும் தரிப்பிடங்களில் 5% வேட் வரி அமலாகின்றது. மேலும் சாலிக் சுங்க கட்டணத்திலும் 5% உயர்வு அமலாகின்றது. தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கான மாதாந்த ஊதியம் அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னதாக வைப்பிலிடப்படும் நடைமுறை இன்று முதல் அமலாகின்றது. துபாயின் வாகன நிறுத்துமிட மீட்டர்களில் ஜூன் 1ஆம் தேதி முதல் பண பரிவர்த்தனை படிப்படியாக நிறுத்தப்படுகின்றது. கடந்த மே மாதம் ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்புகளில் இருந்து வெளியேறியதை தொடர்ந்து ஒரு சுதந்திர எண்ணெய் உற்பத்தியாளராக தனது முதல் விலை அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டுள்ளது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இதற்கமைய மே மாதத்தில் சூப்பர் 98 பெட்ரோல் விலை 3.66 இருந்து 3.95 உயர்ந்துள்ளது. ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை கடந்த மாதத்தில் 3.55 இருந்ததுடன் இம்மாதத்தில் 3.83 உயர்த்தப்பட்டுள்ளது. E+91 பெட்ரோலின் விலை 3.48 இருந்து 3.76 உயர்ந்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவை நம்ப முடியாது என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் வரை எந்தவொரு ஒப்பந்தத்தையும் தெஹ்ரான் ஏற்காது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனுப்பிய மேலும் கடுமையான திருத்தப்பட்ட அமெரிக்க முன்மொழிவு குறித்த செய்திகளுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இறுதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாமல் இருதரப்பினரும் இன்னும் வரைவில் திருத்தங்களை பரிமாறி வருகின்றனர் என்று ஈரானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வாரக்கணக்கில் நீடித்த பதற்றமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை வரைவில் செய்யப்படும் எந்தவொரு மாற்றமும் மேலும் தாமதப்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படும் வரை இப்போது கூறப்படும் அனைத்துமே யூகங்களே என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திருச்சி செல்கின்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் போட்டியிட்ட சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். ஆனால் இதனால் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று மாலை திருச்சி செல்கின்றார். தனி விமானத்தில் திருச்சி செல்லும் முதல்வர் வரவேற்பின் பின்னர் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு தனது பிரத்யேக வாகனத்தில் செல்கின்றார். முதல்வர் பேசவுள்ள இடம் மற்றும் அவர் வருவதற்கான பாதை ஆகிய இடங்களில் மட்டும் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தாவிகா தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறுவர் சிறுமிகள், பள்ளி மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டோருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை என்றும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: மாநிலங்களவை எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் கடைசி திகதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி திகதி 8ஆம் திகதியாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வருகின்ற 9ஆம் திகதியும் வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி திகதி வருகின்ற 11ஆம் திகதியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வருகின்ற 18ஆம் திகதி காலை 9 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று அன்று மாலை முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் வெற்றிடமாக உள்ள 27 மாநிலங்கள் அவை எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் அண்மையில் வெளியிட்டது. இதில் 24 இடங்கள் வழக்கமாக நடைபெறும் தேர்தல் மூலமாகவும் 3 இடங்கள் இடைத்தேர்தல் வாயிலாகவும் நிரப்பப்பட உள்ளன.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் ஹோமாகம மீகொட பகுதியில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைகளுக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தையொன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவிசாவழையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்றை மீகொட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்கான வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளனர். கேப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த கேப் ரக வாகனமும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்றபோது கேப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
1: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com ஆர் கால் 800 ZOHO.
3: பூகோள அரசியல் பதற்றங்களால் கச்சா எண்ணெய் விலை 2% உயர்ந்தது. இன்று காலை கச்சா எண்ணெய் தீவிரமான ஏற்றத்துடன் காணப்படுகின்றது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.77% உயர்ந்து 89.78 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 2.41% உயர்ந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 93.32 உள்ளது. எரிசக்தி வர்த்தகர்கள் ஆசியா மற்றும் வட அமெரிக்காவில் பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படுவதற்கான அறிகுறி குறிகளை மதிப்பிட்டுக் கொண்டே எரிபொருளுக்கான கேள்விகளை கண்காணித்து வருகின்றனர். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான ஆரம்ப அமர்வுகளில் இரு முக்கிய ஒப்பந்தங்களும் முக்கிய நிலைகளை தாண்டியதால் எரிபொருள் விலை மேலும் ஏற்றம் காணும் என்று எதிர்பார்க்கின்றனர்.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் சாம்பியனாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மகுடம் சூழியது. IPL 2026 தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி ஈட்டியது. இதன் மூலம் RCB அணி தொடர்ந்து 2வது முறையாக IPL சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்தது. நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை பெற்று 12 பந்துகள் மீதமிருக்க 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக விராட் கோலி தீர்மானார். அவர் 42 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 75 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். தொடரின் நாயகனாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வைபவ் சூரியவன்ஷி தீர்மானார். அவர் இந்த போட்டி முழுவதும் 776 ஓட்டங்களை பெற்றுள்ளார்.
4: விரிவான செய்திகள்
5: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: இந்த வாரத்தில் அமீரகத்தில் காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அவ்வப்போது புழுதி காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும். இன்று பொதுவாக வானிலை தெளிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். கரையோர பகுதிகளில் 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 42 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 32 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:18 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜூன் 1st, ஹாப்பி ஜூன். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா? ஹாலிடேஸ் பத்தி பேசினதுல அந்த ஒரு சந்தோஷத்துல ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன் நான். ஈசாலாவும் கப்பு நம்மதேவா. ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும். வாழ்த்துக்கள் ஆர்சிபிக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் நல்லா நிம்மதியா தூங்கிருப்பீங்கன்னு நம்புறேன். பாப்போம், அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல வந்து மெரிசல் ஐட்டம் பாட்டு ஃப்ரம் ஐ அப்புறம் ஜெகமே தந்திரம் ரக்கிட்டா ரக்கிட்டா இந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: வேற என்னங்க, வேற என்ன பெரிய அப்டேட் சொல்லிட போறேன் நானு. UAE Fuel Price Committee அறிவிச்சிருக்க கூடிய புது ஃபியூவல் பிரைஸ் இந்த மாசத்துக்கு இனியிலிருந்து அமலுக்கு வருது. ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. புது ரேட்ஸின் கீழே பார்த்தோம்னா சூப்பர் 98 பெட்ரோல் வந்து 3 dirhams and 95 fills per liter ஆக இருக்க போகுது. மே மாசம் வந்து நமக்கு 3 dirhams and 66 fills ஆ இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 fills பக்கம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் 95 பெட்ரோல் வந்து 3 dirhams 83 fills ஆக இருக்க போது per liter. போன மாசம் வந்து 3 dirhams and 55 fills ஆக இருந்தது. இ பிளஸ் பெட்ரோல் வந்து 3.76 திரும், போன மாசம் வந்து இட் வாஸ் 3.48. அண்ட் டீசல் பிரைசஸ் வந்து கம்மி ஆகி இருக்கு. ஆடே பரவாயில்லையே. ஸோ டீசல் பிரைஸ் வந்து இந்த மாசம் பார்த்தோம்னா 4 dirhams and 33 fills per liter ஆ இருக்கு. போன மாசம் வந்து 4 dirhams and 69 fills ஆக இருந்தது.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: Back to back
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ரொம்ப நாளா நியூ இயர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் வரல?
1: 800-58 கால் பண்ணீங்களா?
2: தினத்தந்தி ஆண்டு சந்தாவுக்கு 360 திர்ஹாம் பே பண்ணிட்டேன். 375 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வரும், அதானே?
1: அதுதான், இல்ல இதோ உங்களுக்காக சர்ப்ரைஸ் வந்தாச்சு. தினத்தந்தியோட ஆண்டு சந்தாவுக்கு இப்போ 425 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைச்சிருக்கே.
2: வாவ், அப்படின்னா நிஜமாவே இது சூப்பர் சர்ப்ரைஸ் தான்.
1: உடனே கால் பண்ணுங்க 800-58.
2: தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
3: கேமரா,
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது, நானும், என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: பெரிய பெரிய சீக்கூலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: பொதுவாகவே வந்து மண்டே மார்னிங்ஸ் ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறமா மண்டே மார்னிங் ப்ளூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அது கூட நமக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் இவ்வளோ ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுங்கிறது ஒரு ஸ்கூல் வெக்கேஷன் முடிச்சுட்டு திருப்பி போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். கரெக்டாக அப்படி தானே இருந்தது இன்னைக்கு. எனிவே 8:39 ஆகுது மெரிசல் மார்னிங்கில். நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 29லேருந்து பூ பாடல், அதுக்கப்புறம் உல்லாச பறவைகள்லேருந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரை ஆஸ் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் நம்ம துபாய் போலீஸ் எவ்வளோ எஃபிஷியன்ட்டுங்கிறது திரும்ப திரும்ப திரும்ப நமக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்படுவோம், நிறையா பியூட்டிஃபுல்லான நல்லா வார்மான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட கேள்விப்படுவோம். தொலைஞ்சு போன பொருட்களை வந்து மீட் எடுத்து கொடுக்கறது, கண்டம் தாண்டி கண்டம் எல்லாம் அந்த பொருட்களை கொண்டு போய் அவங்க உரிமையாளர்கள் கிட்ட சேர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நம்ம துபாய் போலீஸ். அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம துபாய் சிட்டியினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்காங்க. அண்ட் எந்த காரணத்து கொண்டும் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் துபாய் போலீஸ் டக்குன்னு வந்து நின்றுவாங்க. அந்த டக்கு எவ்வளோ டக்குன்னா 1.38 minutes அப்படிங்கறத வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. முருகபாத் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 3 அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமும் ஆர் லைக் ஒரு ஒரு குவார்டர்ல ஆர் லைக் டைம் டு டைம் வந்து அவங்களுடைய ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதன்படி வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ துபாய் போலீஸினுடைய கமாண்டர் இன் சீஃப் அவர்கள் வந்து தெரிவித்ததன்படி முருகபாத் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து இந்த ஆன்யூ ரிவ்யூ ப்ரோக்ராம்ல டாப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய துபாய் போலீஸோடைய டார்கெட்டே என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு சீரியஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இட் ஹேஸ் டு பி 2 minutes and 45 seconds. அது வந்து அவங்க ஆவரேஜாக வச்சிருக்கக்கூடிய ஒரு டைம். ஆனால் நம்ம முருகபாத் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute and 38 seconds இந்த மாதிரி சீரியஸான இன்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அவங்க டக்குன்னு போய் என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணி அவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துருக்காங்க 2025 அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் பப்ளிக் சேஃப்டி கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகியிருக்கு. அண்ட் 98.9% சென்ஸ் ஆஃப் சேஃப்டி வந்து மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 98.2% வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் சர்வீசஸ் மேலே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 97.6% ஆஃப் பீப்புள் வந்து ராத்திரி நாங்கள் நடக்கிறது தனியாக நடந்து போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற படியும் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பப்ளிக்கு நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ட்ரஸ்ட் தான். அண்ட் துபாய் போலீஸ் ஒன்ஸ் அகேன் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
5: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி. சோ ஓகே சொல்லிட்டேன்.
1: உனக்குன்னு அமைது பாரு.
5: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
4: m4marry.com, where families find each other.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ஜூன் மாசம் வந்தாச்சு, கூடவே ஆபீஷியலி சம்மரும் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஜூன் 21 இருந்து ஆபீஷியலி சம்மர் சீசன் இங்கே நம்ம யூஏல ஸ்டார்ட் ஆகும். சம்மர் அப்படின்னாலே அதோடைய நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும். சம்மரில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய சன்லைட் கிடைக்கும், சம்மருக்கே உரிய சில சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும், என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்த வருஷம் சம்மர் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான டைம் வித் ஜெட்டோர். எஸ், ஏன்னா ஜெட்டோரில் வந்து இந்த சம்மருக்காக அன்பீட்டபிள் ஆஃபர்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் பை நவ் அண்ட் பே இன் 2027 ஜீரோ வேட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இந்த மாதிரி பயங்கர அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் தட், அப் டு 7000 திரம்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணலாம் ஆன் செலக்ட் மாடல்ஸ். அண்ட் இஎம்ஐ வந்து ஜஸ்ட் 966 திரம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் லோ அஸ் 966 திரம்ஸ். எஸ் யூ ஹர்ட் தட் ரைட். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிரைவுமே வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப் டு 1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க ஜெட்டோரில். ஸோ நீங்கள் பீச்சுக்கு போறீங்களோ, மவுண்டன்ஸ்க்கு போறீங்களோ, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போறீங்களோ, உங்களுடைய ஜெட்டோரில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஜெட்டோரோட உங்களுடைய பயணம் வந்து இனிதாக அமையும். அண்ட் ஜெட்டோர் ஷோரூம்க்கு போய் விசிட் பண்ணுவோம். லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறத பார்த்து டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜெட்டோர் ஷோரூம்ஸ் வந்து அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீனில் இருக்கு. உடனடியாக விசிட் பண்ணுங்க. ஜெட்டோர் UAE பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு தூதரக, கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகளை வழங்குவதற்கான அலுவலக மட்டத்திலான தயார்படுத்தல்கள் இம்மாதம் 15 தேதிக்கு முன்னர் நிறைவடையும் என்று அல்ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. அல்ஹிந்து குழுமம் அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சேவைகள் ஜூலை 1 அன்று முதல் தொடங்கும் என்றாலும் ஜூன் 15 அனைத்து அலுவலகங்களையும் முழுமையாக செயற்பட வைக்க எதிர்பார்த்துள்ளதாக அல்ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. இந்த 16 மையங்களும் கடவுச்சீட்டு மற்றும் விசா செயலாக்கம், OCI அட்டை சேவைகள், காவல்துறை அனுமதி சான்றிதழ்கள், ஒப்படைப்பு சான்றிதழ்கள், சர்வதேச நுழைவு திட்ட சரிபார்ப்பு, அப்போஸ்டில் மற்றும் சான்றிதழ் சான்றளிப்பு மற்றும் பிற தூதரக ஆதரவு சேவைகள் உள்ளிட்ட சேவைகளை வழங்க
1: உள்ளன.
2: குவைத் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது எதிரிகளின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை இடைமறித்து வருவதாக அந்நாட்டு ராணுவத்தின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து விமானப்படை தளம் குறிவைக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் தீவில் தொலைத்தொடர்பு கோபுரம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு விமானப்படை தளத்தை குறிவைத்ததாக ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. அந்த விமானப்படை தளம் எங்கு அமைந்துள்ளது என்பதை IRGC குறிப்பிடவில்லை.
1: தமிழக செய்திகள்.
2: வணிக சிலிண்டர் விலை இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வீட்டு உபயோக சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகின்றது. இதனிடையே பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியுள்ளன.
1: இந்திய செய்திகள்.
2: CBSE பொதுத் தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கு தனி இணையதளம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. CBSE பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் மதிப்பீட்டு முறை இந்த ஆண்டு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. இதனைத் தொடர்ந்து புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும் என CBSE அறிவித்திருந்தது. சர்ச்சையை ஏற்படுத்திய பிரச்சினை சீர் செய்யப்பட்டுள்ளதாக CBSE நேற்று அறிவித்தது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை அமலாகியுள்ளது. அரசு நிறுவனங்களில் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தினால் கடந்த 15 விசேட சுற்றறிக்கை ஒன்றினூடாக இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கை அமைச்சர்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டுத் தாவரங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களுக்கு இலங்கையில் இன்று முதல் தடை அமலாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாக்ஸி டாக்ஸின்னு ஜாலியாக டாக்ஸியில் போயிட்டு இருந்தவங்கலாம் கூட வந்து ரீதிங்க் பண்ணுற மாதிரி தான் ஆகும் நினைக்கிறேன். ஃபியூல் ரீல்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்தே ஐ திங்க் அஜ்மானில் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், டாக்ஸியோடைய ஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாங்க. இந்த மாதம் அகேன் ஒரு 30 ஃபில்ஸ் பக்கம் ஜாஸ்தியாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோடைய இம்பாக்ட் பல இடங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். காய்கறிகளுடைய விலை ஜாஸ்தியாயிருக்கு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு. எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல சம்திங் சம்திங் படத்துல இருந்து சம்திங் சம்திங் பாட்டு, அண்ட் தென் சிறுத்தையில இருந்து ராக்கம்மா பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு UAE அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இப்பதான் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல இருந்து ஒரு பக்கம் நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு இருக்கோம்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்த இபோலா ஹாந்தா வைரஸ் இது சார்ந்த செய்திகளும் நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். நம்ம யூஏஇல யூஏஇ ரெசிடென்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஏஇ அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு சில காஷன் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறது, இந்த இபோலா வைரஸ் வந்து கொஞ்சம் அதிகமா பரவிட்டு இருக்கு. ஹாந்தா வைரஸை விட இந்த இபோலா வைரஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பரவிட்டு இருக்கு. அதனால உங்க டெஸ்டினேஷன்ஸ்க்கு நீங்க போகும்பொழுது அது சேஃபான டெஸ்டினேஷனா என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க எங்க வெளிநாட்டுக்கு போறீங்களோ, யூஏ விட்டு எங்க வெளிநாட்டுக்கு போறீங்களோ, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. லைக் ஸ்லைட்லி அன்வெல் ஆகவோ இல்ல வந்து உடம்பு இல்லாத மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, இமீடியட்டா அதுக்கான மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் எமர்ஜென்சி கிரைசிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NCEMA அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் MOHAP ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. சோ யுஏனுடைய பப்ளிக் ஹெல்த் சிச்சுவேஷன் வந்து இட் இஸ் ஸ்டில் ஸ்டேபிள் அண்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த வைரஸோடைய அவுட் பிரேக் வந்ததுனாலும் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம சிஸ்டம் எல்லாம் தயாராக இருக்கு. மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் குளோபல் டெவலப்மெண்ட்ஸையும் நாங்க வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம், கண்காணிச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸையும் வந்து அதற்கேத்த மாதிரி நாங்க அப்பப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இபோலா அஃபெக்டட் கண்ட்ரீஸ் லைக் யுகாண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் சவுத் சூதான், இந்த மூணு ஊர்களுக்கும் வந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் உங்களுடைய பயணத்தை வந்து நீங்க தவிர்க்கிறது நல்லது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் மட்டும் நீங்க உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். இல்லைனா வந்து நான் எசென்ஷியல் டிராவல் டு தீஸ் த்ரீ கண்ட்ரீஸ், யுகாண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் சவுத் சூதான் நீங்க வந்து தவிர்த்துறது நல்லது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டேக் கேர்.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: Back to back.
3: Adutha rendu paattu.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: சம்மர்
4: வந்திருக்கேன். Terms and conditions apply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த பேக் டு ஒர்க் ஆஃப்டர் லாங் ஹாலிடேஸ் சார்ந்த ரீல்ஸ் அண்ட் ஃபனி மீம்ஸ் இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இல்லை தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. அண்ட் நிறைய பேர் வந்து செம்ம கிரியேட்டிவாலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ். அண்ட் எக்ஸாக்டாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து சொல்கிற மாதிரியான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் வந்து அப்படி இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? இன்னைக்கு மார்னிங் எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு? பசங்கள்லாம் வேற இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு பிரேக் அப்புறமா பல பேர் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் திரும்பி போயிருப்பாங்க. ஸ்டாஃபும் வந்து போயிருப்பாங்க. இனி அடுத்து நமக்கு ஹாலிடேஸ் எல்லாம் வேற வரப்போகுது, சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது குழந்தைங்களுக்கு, அதுக்காக எல்லாம் தயாராகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ ரைட் நவ் யார் எங்கே டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு எனக்கு சும்மா கால் பண்ணி சொல்லுங்களேன். எப்படி இருந்தது இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதுக்கு? எக்ஸைட்டடாக இருந்ததா? ஆனஸ்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? 800-8940 எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஈத் ஹாலிடேஸில் என்ன பண்ணீங்க? அண்ட் இந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது காலையில் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும், ஆர் இன்னைக்கு எப்படி இருந்தது, எப்படி உங்கள் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 800-8940 நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இருங்க. ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: ஹாய், யார்?

0: அபுதாபியில இருந்து தினேஷ், எப்படி போச்சு உங்களுக்கு ஹாலிடேஸ்? மார்னிங் எப்படி இருந்தது உங்களுக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது?
1: ஸ்டார்டிங் குட், பட் ஆனா டிராபிக்ல ரொம்ப சிரமப்பட்டு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு இருக்கேன்.
2: அப்படிங்களா? அபுதாபியில டிராபிக்கா?
1: அபுதாபில இல்ல, நான் அஜ்மான்ல இருந்து அபுதாபி.
2: ஓ ஓகே ஓகே.
1: சம்மர் டிராபிக்.
2: எனக்கு நல்லா போச்சு, நான் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு குவிக்
1: வெகேஷன்.
2: அப்படியா, நல்ல நிம்மதியா பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்
1: நானு. இல்ல இல்ல,
2: தேங்க்யூ தினேஷ். நீங்க என்ன பண்ணீங்க ஹாலிடேஸ்ல?
1: அந்த
2: ஒரு சந்தோஷம். Very nice, very nice. Anyway, thank you, Dinesh. Thanks for your call. Amazing. Thank you. Thank you. Thank you. Thank you.
1: Thank you.
2: Thank you. Bye, bye, bye. Take care, take care. Super. நல்லா ஆக்டிவான ஒரு வீக்கெண்டா தான் வந்து தினேஷ் அவரோட வீக்கெண்டை கொண்டு போயிருந்திருக்காரு. ஸோ நீங்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா செலிப்ரேட் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? நான் வந்து இல்லை, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னு தெரியல, வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா எழுந்திருச்சு. எழுந்திரிச்சதுல ஒரு சீக்கிரமா எழுந்ததுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் பொறுமையா காலையில செய்ய வேண்டிய வேலைகள்லாம் பண்ணிட்டு நிம்மதியா உட்காந்து வீட்டில் காஃபி குடிச்சிட்டு, இல்லைன்னா அவசர அவசரமா வந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பவே இல்லை, ஆஃபீஸ்க்கு வந்து காஃபி குடிப்பேன். ஸோ நல்லா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக இன்னைக்கு என்னோட மண்டே வந்து போச்சு. அதனால ஐ ஹோப் எந்த ஒரு மோட்ல ஒரு எந்த ஒரு மூட்ல நம்ம வந்து ஒரு வாரத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு பேட்டர்ன் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ட்டு தான் வந்து நான் ஃபீல் பண்றேன். எனவே இன்னும் ஒருத்தர் கூட கேட்டலாம். ஹாய், குட் மார்னிங்.
3: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
3: நசீர் பேசுறேன், ஷார்ஜால இருந்து.
2: சொல்லுங்க நசீர், எப்படி போச்சு ஹாலிடேஸ் உங்களுக்கு?
3: ரெஸ்ட் தான். நான் இப்ப மெயினா பண்ணது டிராபிக் வண்டி தான் பண்ணேன்.
2: அப்படிங்களா, சொல்லுங்க எங்க டிராபிக்?
3: ஷார்ஜா, நம்ம சிட்டி சென்டர் சைடு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுல இருந்து நம்ம நாகதா, ஷார்ஜா, துபாய் ஷார்ஜா, நாகதா எல்லாம் போறோமே, அது ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ரோட் மெயின்டெனன்ஸ் நடக்குன்னு நினைக்கிறேன், சம் இண்டஸ்ட்ரியல் ரோட்ஸ்ல.
2: ஓகே ஓகே.
3: மோர் தென் அவர் நான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல போயிட்டு
2: இருக்கேன். மூவ்மெண்டே இல்ல சுத்தமா.
3: ஃபுல் அந்த ஏரியா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு.
2: அச்சோ அச்சோ. ஓகே ஓகே. என்ன பண்றது, நானும் பாக்கிறேன். ஆக்சுவலி மேப்ல பார்த்தா தெரியுது, ஃபுல் இன்டர்னல் ஏரியா எல்லாமே வந்து பயங்கர பயங்கர
3: எடுத்துட்டு
2: போயிருக்கலாம். சரி,
3: ஆனா
2: ஸ்டக் ஆயிட்டீங்களே, என்ன பண்றது? பொறுமையா டிரைவ் பண்ணுங்க. டஃபான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால எப்படியோ நம்ம அதை கடந்து வந்துடலாம் அப்படிங்கறதையும் வந்து நமக்கு கத்து கொடுக்குது. பொறுமையை வந்து முக்கியமா கத்து கொடுக்குது. எனவே டென்ஷன் ஆகாம பொறுமையா டிரைவ் பண்ணுங்க. அடுத்ததா கச்சேரி ஆரம்பம், அதுக்கப்புறம் மின்சார கனவு, அண்ட் தென் என்ன படம்? ஓஃப், பழைய பாலில் இருந்து கிக்கி ஏறுதே பாட்டு. அடடா, வரிசையாக நல்ல நல்ல பாட்டெலாம் உங்களுக்காக லைனப் பண்ணி வச்சிருக்கேன். உடனே கேளுங்க, டென்ஷன் ஆகாமல் கேளுங்க. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். மெர்சல் மார்னிங் ப்ராட் யூ

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस सर
3: இதோ விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்
4: 89.4 தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட்.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
4: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-ல உங்க brand new SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க. Terms and conditions apply.
6: வாசித் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கிராஷ் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் வாசித் ஸ்கொயர் போகக்கூடிய அந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஆனதுனால அங்க டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து 311-லயும் வந்து அங்கங்கே மல்டிபிள் கிராஷஸ் தெரியுது. 311-லயும் டிராஃபிக் எல்லாம் குறைஞ்ச மாதிரியே இல்லை. 611-லயும் டிராஃபிக் இருக்கு, 11-லயும் டிராஃபிக் இருக்கு. முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலயுமே டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமை ரொம்ப அவசியம். ஸோ பொறுமையா பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
5: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holdings.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: செழித்தையும் தமிழை ஒளி

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள். தமிழக செய்திகள்.
2: அதிமுகவினருக்கு ஆசை வார்த்தை காட்ட வேண்டாம் என்று முதல்வரை வலியுறுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். நீங்கள் நடத்தி வருகின்ற நாடகத்திற்கு ஓர் உயிர் பலியாகியிருக்கின்றது என்று தெரிவித்து அவர் காணொலி வெளியிட்டுள்ளார். இனியும் படத்தை காட்டி அதிமுகவினரை தாவிக்கா விலைக்கு வாங்க முடியாதென்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 80 எம்எல்ஏக்களில் 60 எம்எல்ஏக்கள் வராததால் கூட்டம் ரத்தானது. அனைத்து எம்எல்ஏக்களும் அழைப்பு விடுக்கப்பட்டு வேறொரு நாளில் கூட்டம் நடத்தப்படும் என்று கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: சமத்துவமின்மையையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்ற ஆழமான கட்டமைப்பு ரீதியிலான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 21 நூற்றாண்டில் இலங்கை மற்றும் அதற்கு அப்பாலான கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் ஆற்றிய விரிவுரையின் போது இலங்கையின் பல்மத ஒற்றுமை மற்றும் சமூக பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்கா ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். படிப்படியாக பதற்றத்தை குறைப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.14% சரிந்து 4,516.35 உள்ளது. வெள்ளியின் விலை 1.22% உயர்ந்து 75.78 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அமீரகத்திலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி 547.50 திரம்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 507 திரம்ஸாகவும் உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். இன்று கரையோர பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் அல் ஃபுஜைராவில் முறையே 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month. Singer SPB.

மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10-11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஊர்ல வந்து வெப்பத்தினுடைய தாகம் அதிபயங்கரமா இருக்கு. நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாரும் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது இதுதான், ஐயோ வெயில் தாங்கலைங்க, சூடு தாங்கல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மழை வருதா அப்படின்னா மழை வருது, லேசா அப்பப்போ வருது, பட் மழை வந்தாலும் இந்த வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த மழை வந்துட்டு போன அந்த எஃபெக்டையும் வந்து அது நலிஃபை பண்ணிடுது. அது மொத்தம் அதிபயங்கர வெயிலாகவே இருக்குது. அண்ட் குடை, அதுக்கப்புறம் நல்ல குளிர்ச்சியான தண்ணீர், இதெல்லாம் வந்து நம்ம குடிச்சிட்டு குடையெல்லாம் பயன்படுத்திட்டு நம்மளே சேஃபாக வச்சுக்கணும். அது மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. அங்கே அப்படின்னா இங்கே நம்ம யூஏலையும் வந்து இப்போ தானே ஆரம்பிக்குது. நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க, என்னங்க கோயம்புத்தூருக்கே வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா வாங்க துபாய்க்கு அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் துபாயில் நம்ம பார்க்காத சம்மராக இந்த வருஷம் வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இல்லையா. பல வாரங்களாகவே நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இந்த சூப்பர் எல்நினோ ஃபினாமினால உலகத்தினுடைய பல பகுதிகளில் வந்து வழக்கமாக இருக்கிறத விட டெம்பரேச்சர் ஒரு ஃபியூ டிகிரிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பசிபிக் ஓஷனுடைய அந்த சர்ஃபஸ் ஹீட் ஆகிறதுனால அந்த சூப்பர் எல்நினோ ஃபார்ம் ஆகி அந்த அட்மாஸ்பியரோடைய அந்த ஒரு நிலையே வந்து அப்படி ஒரு நிலைக்குள்ளே வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூடு வந்து ஜாஸ்தி ஆகுது, அந்த வெப்பம் நிறைந்த காற்று வீசுறதுனால நிறைய இடங்களில் உலகத்தினுடைய பல பகுதிகளிலேயே யூரோப்பில் வந்து சுவிட்சர்லாண்டெல்லாம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிபயங்கரமான வெப்பநிலை வந்து இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணிட்டு இதழின் ஓரம் பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ண போறேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணை கட்டப்படுவதை சட்டப்பூர்வமாக தடுப்போம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட முதலமைச்சர் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டார் என்றும் அவர் கூறினார். மேலும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் எந்த தவறும் நடக்காது என்று அவர் குறிப்பிட்டார். தகுதி அடிப்படையில் வெளிப்படையாக மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பணம் பரிந்துரை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்றும் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: கர்நாடக முதலமைச்சராக டி கே சிவகுமார் எதிர்வரும் 3 திகதி பதவியேற்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழா பெங்களூருவில் உள்ள லோக் பவனில் எளிமையான முறையில் நடைபெறவுள்ளது. இதில் டி கே சிவகுமாருடன் 10 மந்திரிகளாக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பதவியேற்பு விழா குறித்து கலந்தாலோசனை நடத்த டி கே சிவகுமார் இன்று டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: தித்வா புயலினால் பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படாததன் காரணமாகவே இதுவரை சீரமைக்க முடியாமல் போயுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். சில பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இதுவரை முறையான மதிப்பீடுகள் கூட செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தித்வா புயலினால் சேதமடைந்த உமா எல மகா நீர்ப்பாசன கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: 2025 ஆண்டில் அல் முரக்காபாத் காவல் நிலையம் அவசர சம்பவங்களுக்கு வரும் 1:38 பதிலளித்துள்ளது. இது துபாய் காவல்துறையின் 2:45 என்ற இலக்கை விஞ்சியதுடன் 100% பாதுகாப்பு வழங்கலையும் அடைந்துள்ளது. குடியிருப்பாளர்களிடையே 98.9% பாதுகாப்பு உணர்வு இருப்பதாகவும் 98.2% அருகிலுள்ள காவல் சேவைகள் மீது நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அந்நிலையம் பதிவு செய்துள்ளது. இரவில் நடமாடுவதை பாதுகாப்பாக உணர்வதாக மேலும் 97.6% கூறியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: மியான்மரில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமத்தில் இடம்பெற்ற பேரழிவு வெடி விபத்தில் குறைந்தது 55 உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சீன எல்லைக்கு அருகிலுள்ள ஷான் மாநிலத்தில் நம் காம் டவுன்ஷிப்பில் உள்ள காங்டாட் என்ற கிராமத்தில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 25 பெண்களும் 30 ஆண்களும் உயிரிழந்தனர்.

குறைந்தது 55 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சீன எல்லைக்கு அருகில் உள்ள ஷான் மாநிலத்தில் நம் காம் டவுன்ஷிப்பில் உள்ள காங்டாட் என்ற கிராமத்தில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 25 பெண்களும் 30 ஆண்களும் உயிரிழந்தனர்.

குறைந்தது 55 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சீன எல்லைக்கு அருகில் உள்ள ஷான் மாநிலத்தில் நம் காம் டவுன்ஷிப்பில் உள்ள காங்டாட் என்ற கிராமத்தில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 25 பெண்களும் 30 ஆண்களும் உயிரிழந்தனர்.

குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா வந்தாச்சு. அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாலிடேஸ் முடிஞ்சது. ஒரு பக்கம் கொஞ்சம் கவலையா இருந்தாலும்

0: இந்த 6-5 நாள்ல வந்து எவ்வளவு தூரம் மெமரிஸ் எல்லாம் நம்ம வந்து அழகா வந்து கிரியேட் பண்ணிருப்போம். அதை நினைச்சு மனசு ஆறுதல் படுத்திக்கணும். அப்படின்னா பேச சோகமா வச்சுக்க கூடாது, ஓகேவா? சிரிச்ச மாதிரி வந்து ட்ரை பண்ணுவீங்களா எல்லாரும்? ஆமாங்க, அட்லீஸ்ட் வீட்டுல தூங்கியாவது ரெஸ்ட் எடுத்தோம்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து இந்த பீச் எல்லாம் வந்து ஃபேமிலிக்காகவே வந்து ஸ்பெஷலா வந்து ஓபன் பண்ணியிருந்தனால அங்கெல்லாம் போயிட்டு சில் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் என்ன மாதிரி அல்சீஃப் வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே சுத்தி சுத்தி நடந்திருப்பீங்க. அப்படிதாங்க நேத்து ஆச்சு. என் கூட இந்த போட்டோ எடுக்கிற வந்த பையன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் நடக்க வச்சிருப்பானா பாத்துக்கங்களேன். அது ஒரு குடும்பம், பட் இருந்தாலும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இப்போதான் வந்து ரொம்பவே June 1st மிக சிறப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ யூஏ அப்டேட் என்ன அப்படின்னு தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஞாபகப்படுத்துகிறேன், June 1st இப்போ அனைத்து வகையான பார்க்கிங் சேவைகளுக்கும் 5% மதிப்பு கூடுதல் வரி வேட் விதிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வேற ஏமா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா என்னங்க பண்றது, ஒரு கடமை இல்லையா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அண்ட் நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் டல் ஆகக்கூடாது. ஸோ உங்களை இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான பாட்டெல்லாம் அடுத்தடுத்து பேக் டு பேக் பட்டே கிளப்ப போது இதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். யாருமே பேசவே இல்லையே கூட நம்ம கூட அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், மனசு விட்டு பேசலாம். 800-8940 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
3: I'm out of touch. The ring to party. Ring to party.

மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டே செலிப்ரேட் பண்றாங்க. என்ன தெரியுமா? குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஆமா, உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான சூப்பர் பவர் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றதா நீங்க எனக்கு வந்து சொல்ல போறீங்க. இஸ் பில்டப்லாம் இல்லாம பட்டுன்னு போட்டு உடச்சு பாத்தீங்களா, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க டென்ஷன்ல இருப்பீங்க, எனக்கு தெரியும். அந்த டென்ஷனை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தனித்துவமான எக்கச்சக்கமான டேலண்ட்லாம் இருக்கும். அந்த சூப்பர் பவர் எப்படிதானோ கடவுளே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபேஸை பார்த்தே ஸ்கேன் பண்ணி இவன் கூட சேர்ந்தேன்னா இவன் வந்து உருப்பிட மாட்டேன். எந்த பையன் வந்து நல்ல பையன், அவன் கூட நீ எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் அப்படின்னு ஆளை பார்த்தே ஸ்கேன் பண்ணிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இந்த கருணாஸ் அண்ட் தனுஷ் ஒரு படம் ஒன்று இருக்குமே, ஐயோ பேர் வேற மறந்து போச்சு. அந்த படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பயங்கரமாக பாராட்டுவாங்க, வாப்பா வீட்டுக்கு வாப்பா, சாப்பிட வாப்பா, சாப்பிட்டு பார்ப்போம், ஏன்ப்பா சாப்பிடாம போகிறேன், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்த பிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. இது மாதிரி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏதாவது பொருள் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ யூனிக்கான டேலண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வேற லெவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் பிரியா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 800-8940 இந்த நம்பருக்கு வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், என் பேர் வேணு.
0: யாருங்க? வேணுவா?
1: வேணுங்க.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாலிடேஸ் எப்படி போச்சு?
0: ஹாலிடேஸ் மிக சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?
1: இருக்குங்க
0: பயங்கர குழு குழுன்னு தான் இருக்கு. நீங்க சொன்னது இன்னும் கொஞ்சம் ஜிலி ஜிலின்னு இருக்கு. தேங்க்யூ. ஓகே சொல்லுங்க வேணு, உங்களோட பேரண்ட்ஸோட யூனிக் சூப்பர் பவர் வந்து என்ன? அசால்ட் பண்ணிடுவாங்க.
1: அப்பா வந்து என்னன்னா, அது வந்து எங்க அப்பா விட எங்க அம்மா தான் வந்து பயங்கர கூல்.
0: என்னன்னா,
1: ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கலாட்டா பண்ணுவோம். கிளாஸ்ல வந்து ஒரே கலாட்டா பண்ணுவோம். அடிக்கடி மேம் போன் பண்ணி கூப்பிடுவாங்க. லேப்ல எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் பியூரட் இதெல்லாம் போட்டு உடச்சி விட்டுருவோம். எங்க அம்மா எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணுவாங்க, ஹலோ இந்த மாதிரி பண்றாங்க, we are going to issue the TC, இது வந்து வேற ஸ்கூல் பாத்துக்கங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், நாங்க வந்து நேர்ல பேசிக்கிறோம். அவ்வளவு சாஃப்டா,
0: ரொம்ப கூலா. இப்ப என்ன லேப் தான உடைஞ்சு போச்சு.
1: பொறுப்பா படிக்க
0: ஆமா. இத பேர் வஞ்சு புகழ்ச்சி அணி. ஓகே ஓகே, தேங்க்யூ வேணு. கிரேட் டே. இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா சூப்பரா ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. என்ஜாய்
1: பண்ணுங்க.
0: ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு திறமை. ஏ உங்களுக்கு ஒன்றுனா ஞாபகம் வந்திருக்குமே, கமான் நீங்களும் கால் பண்ணலாம். 800-8940 இந்த நம்பருக்கு அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bhai.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light.
3: Nadandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யூஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங்னு டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அப்படியே டிராஃபிக்ல நீங்க மாட்டிட்டே இருக்கும்போது உங்க மைண்ட டைவர்ட் பண்ற மாதிரியான சில க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், ஆமா, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி நம்மளை பத்தி நம்ம அம்மாலாம் பயங்கரமா புகழ்ந்து பேசியிருப்பாங்க, பட் அவங்கள பத்தி நம்ம புகழ்ந்து பேச வேண்டாமா? என்ன மாதிரியான சூப்பர் பவர் அவங்களுக்கு வந்து இருக்கு, யூனிக் டேலண்ட், என்னோட பேரண்ட்ஸ் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி அம்மா வந்து ஸ்கூல்ல என்னதான் ரணாகலாம் நடந்தாலும் கூலா கேஷுவலா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களை பார்க்கும்போது எனக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு வேணும்னு ஒருத்தர் ஷேர் பண்ணாரு. நம்ம கூட பேச போற அடுத்த காலர், நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வளமுடன்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: துபாயில இருந்து சாதிக் பேசுறேன்.
0: சாதிக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே.
1: ஆமா ஆமா,
0: எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? எடுத்தோனையும் ஒரு நல்ல வார்த்தை வந்து சொல்லி ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்க, பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்க நீங்க. ஓகே சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக் சூப்பர் பவர் என்ன?
1: என்னுடைய ஃபாதர் வந்து சின்ன வயசுலயே நாங்க இருக்கும்போது இறந்துட்டாப்ல.
0: ஐயோ, ஐம் சாரி.
1: என்ன ப்ராப்ளம்? 12 வயசுலயே. ஆனாலும் அந்த 12 வயசுலயே அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு செயல்பாடும் மனசுக்குள்ளேயே நிக்கிது. அதாவது வழியோரை வந்து நம்ம வந்து எப்படி அவங்கள அரவணைச்சு போகணும் அப்படிங்கறது. எங்களுக்கு அப்ப வந்து அந்த காலத்துல வந்து விவசாயம் நிறைய இருந்தது. விவசாயத்துல வரக்கூடிய நெல்லை வந்து புது நெல்லுன்னு சொல்லிட்டு அதை அரிசி ஆக்கி அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். அந்த மாதிரி, அதாவது வீண் விரயம் பண்ண கூடாதுன்னு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. வாழ்க்கையில அடுத்தவங்களை பார்த்து நீங்க வந்து பாடம் கத்துக்கும் போது அது உங்களுடைய கீழே உள்ளவங்களை பார்த்து பாடம் கத்துக்குங்க. மேல உள்ளவங்களை பார்த்து பாடம் கத்துக்கணும். கீழே உள்ள இருக்கிறவங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்
0: அப்படிங்கிற
1: மாதிரிலாம் அவங்க சொல்லி வளர்த்தாங்க. ஆனா அது இன்னும் ஞாபகத்துல இருக்கு, ரொம்ப நாள் அவங்க எங்க கூட இல்ல.
0: ஓகே ஓகே, புரியுது புரியுது. உங்க சொன்ன நல்ல விஷயங்கள ஞாபகம் இருக்குல்ல?
1: ஞாபகம் பையன்களுக்கு நான் சொல்லிட்டு
0: இருக்கிறேன்
1: அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க நடக்குன்னு. நீங்க வந்து இப்ப நாங்க உங்களை இந்த நிலைமையில ஆளாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நீங்க நினைச்சு பாருங்க, என்னுடைய தாப்பனார் என்ன மாதிரி என்ன வச்சிருந்தாரு, அதனால நான் உங்களை இந்த நிலைமையோட கொஞ்சம் தாண்டி
0: வச்சிருக்கிறேன்.
1: அதுக்கா எல்லாமே வசதிகளும் வந்து எல்லாம் நம்ம இலகுவா கிடைச்சிருச்சுங்கிறதுனால அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
1: அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்த்துட்டு இருக்கேன்.
0: சூப்பர்,
1: கடவுள் எப்படி நம்மள நல்லா வச்சிருக்காரு.
0: கண்டிப்பா நல்லா தாங்க வச்சிருப்பாரு, நோ டவுட். தேங்க்யூ தேங்க்யூ ஷாதிக், நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். பை பை. ஸோ நம்ம கூட பேச போற அடுத்த காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க, ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம், குட் மார்னிங். ஐயோ, என் வாய்ஸ் அவ்வளோ கொடூரமா கேக்குது, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. நன்றி. ஓகே, உங்க பேர் என்ன? மிஸ்டர் அருண். காலையில ஆபீஸ் போகாம என்ன இந்த பக்கம் கால்? அபுதாபி போயிட்டு துபாய் வரதா? ஓகேவா? குழந்தைங்களை வந்து அடிச்சு வளர்க்கறதுல அவங்ககிட்ட கத்துக்கணும், இந்த மாதிரியான திறமைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 8:30 லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரா?
2: அந்த
0: மாதிரி வந்து கரண்ட் பில் மிச்சம் பண்ணுவாரு அப்பா. ஓகே ஓகே,
2: அப்பவே 8:30 ஆஃப் பண்ண அப்படினா சுத்திட்டே இருப்பாரு, ஆஃப் பண்ணே ஆஃப் பண்ணே அப்படிட்டு அப்படினா கடைசியா ஃப்ளக் ஆஃப் பண்ணி போய் பார்த்துறாரு.
0: ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ, நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப பை. ஹேவ் எ கிரேட் டே உங்களுக்கு. பை பை பை. கரண்ட் பில் அப்படின்னு சொன்னா தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது, என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்ருக்கேன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், மசாலா சாய் குடிக்கணும் போல இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் நீங்க பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் மனசை தொட்டமேட்டுக்காக 800-8940 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். ஓகே. அண்ட் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, நம்ம பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான சூப்பர் பவர் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு பட்டுன்னு ஞாபகம் போறத சட்டுன்னு நீங்க ஷேர் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? பிலால், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: விஜயகாந்த் நடிச்சது ஏழை ஜாதியில ஒரு பாட்டு இருக்கும் பாத்தீங்களா,
0: என்ன பாட்டுன்னு கொஞ்சம் பாடி காமிக்கிறீங்களா?
1: அது அது அந்த நதி ஓரம் இரு காதலர் காதலர் வாழ்ந்த
0: எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஏங்க இப்படி வரியா சொன்ன, இப்படி பாட பாட்டாவ நீங்க பாடி காமிச்சாதான் எனக்கு தெரியும்.
1: அதான் அது அந்த நதியோரம் இரு காதலர் வாழும் சொல்லி ஒரு பாட்டு பாருங்க.
0: அந்த நதி கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் இறக்க காமிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த பாட்டு இருந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டை நான் பிளே பண்றேன், அட்லீஸ்ட் ஷோ முடியறதுக்குள்ள பிளே பண்றேன். ஓகே,
1: அப்படி இல்லனாக்க விஜயகாந்த் சாங்ஸ் ஏதோ ஒரு நல்ல பாட்டை போட்டுருங்க
0: அப்படின்றீங்க. ஓகேங்க, உங்களுக்காக ஹிட்டான பாட்டா? ஓகே கண்டிப்பா நான் பிளே பண்ணிடுறேன். அவரோட பாட்டு எத்தனை ஹிட்டான பாட்டு இருக்கு. இப்ப அடுத்து வருது பாருங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே, தேங்க்யூ,
0: பாய், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது பொன்மன செல்வன் அப்படின்றது விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இல்லையா? ஓகே ஓகே, கண்டிப்பா அவர் கேட்ட பாட்டு கொஞ்ச நேரத்தில் அதை நான் பிளே பண்றேன். இப்போ ஒரு நல்ல பாட்டை நம்ம கேட்டு வந்துடும். 89.43 FM-ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. இளம்பெண்ணின் கொலை தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக செயற்பட்ட மதுபான பாரின் பின்னணியில் உள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை, கொலை முயற்சி, கொடூர காயங்கள் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு இதுவரை 2.81 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். May 3 தொடங்கிய பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு இதுவரை 2.81 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2.17 லட்சம் பேர் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். 1.84 லட்சம் பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரிட்டன் வெளியுறவுத்துறை மந்திரி யுவெட் கூப்பர் அரசுமுறை பயணமாக எதிர்வரும் 4 இந்தியா வருகின்றார். இன்று சீனா சென்றுள்ள யுவெட் கூப்பர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார். இன்று முதல் 3 வரை சீனாவில் பயணம் மேற்கொள்ளும் கூப்பர் 4 இந்தியா வருகை தருகின்றார். இந்தியாவுக்கு வருகை தரும் யுவெட் கூப்பர் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவுகள், வர்த்தகம், சர்வதேச அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு இன்றும் வீழ்ச்சியை பதிவு செய்தது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிக்கையின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325.97% பதிவாகியுள்ளது. அத்துடன் விற்பனை பெறுமதி 335.70% காணப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: லெபனான் இஸ்ரேல் விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. லெபனான் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க போஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியதைத் தொடர்ந்து லெபனானில் நடைபெற்று வரும் மோதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை இன்று அவசர கூட்டத்தை நடத்தவுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு லெபனானுக்குள் மேலும் ஆழமாக முன்னேறுவதாக உறுதியளித்ததுடன் நேற்று நடைபெற்ற இந்த நடவடிக்கையை ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று விவரித்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல்களை நிறுத்துவதற்காக கடந்த April 17 போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. எனினும் அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் முழுமையாக கடைபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று முதல் பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அமீரகத்தில் வயது வந்தோருக்கான வயது 21 இருந்து 18 குறைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கட்டணம் செலுத்தப்படும் தரிப்பிடங்களில் 5% வேட் வரி அமலாகின்றது. மேலும் சாலை சுங்கச்சாவடிகளிலும் 5% கட்டண உயர்வு அமலாகின்றது. தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கான மாதாந்த ஊதியம் அடுத்த மாதம் 1 முன்னர் வைப்பிலிடப்படும் நடைமுறை இன்று முதல் அமலாகியுள்ளது. துபாயின் வாகன நிறுத்துமிட மீட்டர்களில் June 1 முதல் பண பரிவர்த்தனை படிப்படியாக நிறுத்தப்படுகின்றது. கடந்த May ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்புகளில் இருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து ஒரு சுதந்திர எண்ணெய் உற்பத்தியாளராக தனது முதல் விலை அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகம் முழுவதும் இன்று தெளிவான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பிராந்தியங்களில் இன்று 46°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் 40°C வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் இன்று 39°C வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 36 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா புஜைரா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? நான் வேற என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் நம்மளோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஹெட்போன்ஸ்ல வால்யூம்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டேன், படார்னு வெடிச்சிருச்சு. ரைட்டு, ரொம்ப நன்றி, வந்து நல்ல சிறப்பான வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க. ஓகே, ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ, வணக்கம். உங்களுக்கும் அதே தான், ப்ளீஸ் உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
1: யுவராஜ் ஃப்ரம் ராமநாதபுரம் மாவட்டம்.
0: யுவராஜ் ஃப்ரம் ராமநாதபுரம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க. எப்படி போச்சு ஹாலிடேஸ்?
1: ஹாலிடேஸ்லாம் ரொம்பவே ஜாலியா போச்சு.
0: ரொம்பவே ஜாலியா போச்சு. அடடே அடடே அடடே, என்னென்ன பண்ணீங்க?
1: எதுக்கா இத்தனை அடடே?
0: நான் ரசிக்க கூடாதா? நாங்க ரசிப்போங்க.
1: இது ரசிக்கிற மாதிரி தெரியல, வயசுக்கிற மாதிரில இருக்கு.
0: ஐயோ, எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல.
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்
0: யுவராஜ், அப்படி எல்லாம் படக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா?
1: நம்ம மனசுல போட்டத கொஞ்சம் வெள்ளங்கே வெளியே சுடுவோம்.
0: என்ன பண்றது, நானும் வெள்ளந்தே ஒத்துக்கிட்டேன் பாருங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க மிஸ்டர் யுவராஜ், எப்படி உங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூனிக் சூப்பர் பவர் என்னென்ன?
1: என்னன்னா பிள்ளைங்களை அன்பா பாத்துக்கிறது, அவ்வளவுதான்.
0: அன்பா பாத்துக்கிறது அது தானா வர விஷயங்க, அது உங்களுக்கு இருக்குன்னா அது நல்ல விஷயம்.
1: அப்படிலாம் கிடையாது, இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது, ரொம்ப டெரர் மோம்.
0: இப்ப இருக்கவங்க டெரர்ன்றீங்களா?
1: கண்டிப்பா.
0: ஐயே,
1: they are not at all taking care of their children.
0: அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே.
1: They are all behind social media.
0: சோசியல் மீடியா பின்னாடி இருக்கிறாங்கன்றது உண்மையான விஷயம் தான். அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பேரண்ட்ஸ் தான் டெரர்ன்றேன் நானு.
1: நீங்களா
0: கொஞ்சம் எடுத்து வைங்க கொஞ்சம், ஏன்னா கரண்ட் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல்ப் வெடிச்சிருப்போம் உங்க வீட்டுல வெடிச்ச மாதிரி. ட்ரிபிள்இவா, நல்லா படிச்சீங்களா, எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்களா? பாசாம இங்க வந்திருக்கீங்க, பரவாயில்லையா? அப்படியே சொல்லிக்கிறது ஊர் ஃபுல்லா பரவாயில்ல, நானும் நம்புறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மின்சாரம் பத்தி பேசணும், மின்சாரமே நம்ம மேல பாஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த படத்தை வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
4: JM brand AC da
3: JM brand AC da
5: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக் டேலண்ட், அந்த பேரண்ட்ஸே நீங்க தான். நீங்க ஒரு நல்ல பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா பத்தி தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் தியாகராஜன் பேசுறேன், துபாயில இருந்து.
0: தியாகராஜன், எப்படி இருக்கீங்க தியாகராஜன்? சூப்பருங்க, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கேன், சொல்லுங்க தியாகராஜன்.
1: எனக்கு வந்து ஆக்சுவலா எங்க அப்பா வந்து எனக்கு சினிமா சொப்பனம் டெரர்
0: எம்டனா
1: புரியணும்ல.
0: ஓகே,
1: ஆனா எல்லாமே இனி நம்ம நம்ம அப்பா மேல பாசமா இருக்கும்னு நினைக்கிற நேரத்துல அவர் இல்ல.
0: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு பேரண்டா இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களா இல்ல எப்படி? எப்படி ஜாலியா
1: கொஞ்சம்
0: ஐயோ, எவ்வளவு ஓப்பனாவா
2: பேசுறேன்.
0: அடுத்து உங்களுக்கான டிராபிக் அப்டேட் என்ன
3: அப்படின்றதை
4: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: ஸோ எங்கெங்க டிராஃபிக் இருக்குன்னா, E88ல வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் சேஃபாக வந்து போங்க. அண்ட் E11ல வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. E311லையும் அதே மாதிரி தான், அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. நீங்களும் இங்கே அந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கால் பண்ணி நம்ம ஷோல தாராளமாக சொல்லலாம். எல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ்
4: தானே. அப்டேட்
3: brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: இப்போ அடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பாட்டும், அதுக்கு முன்னாடி விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் அண்ட் சேனோட வாய்ஸ்ல இசை புயலோட மியூசிக்ல வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம ஷோல கால் பண்ணுனா கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், எஸ் மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: இன்கமிங்.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: சம்மர்
1: வந்துருச்சேன். Terms and conditions apply.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

9.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூனிக் சூப்பர் பவர் டேலண்ட் எல்லாம் என்னன்னு பத்தி பேசும்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த நினைச்சேன். என்ன தெரியுமா, நம்ம ஃபேஸை பார்த்தே எப்படி எப்படி நம்ம ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா, இல்ல சிங்கிளாவே இருந்து சாதிச்சிடலாம் முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. அப்படிதானே சில பேர் சொல்லுவாங்க, ஓப்பனாவே கேட்டுருவாங்க, ஏண்டா ஏண்டா லவ்வே பண்ண மாட்டேன், யாரும் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சில பேர் நான் வேணும் உனக்கு பொண்ணு பார்க்கவா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா சில பேர் நோ நோ நோ நோ நோ எப்பவுமே வந்து நான் சிங்கிளா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாலும் பேரண்ட்ஸ் உங்களை விட மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் நீங்க யுஏல இருக்கீங்க, குறிப்பா நீங்க துபாயில இருக்கீங்கன்னா அதுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா, ஸோ M4 மேரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. M4 மேரி இப்போ துபாய்க்கு வராங்க, அந்த டீமே வராங்க. June 6 ஷார்ப்பா ஈவினிங் 4 to 9 நோவோடெல் தேரா சிட்டி சென்டர்ல தேரா சிட்டியில நடக்கிற இந்த மீட்க்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த மீட்டப்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல பார்த்து அடடே வீட்டில் பார்க்குற பொண்ணு மாதிரியே இருக்கே பையன் மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான மேட்சஸ்லாம் அங்கேயே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, லவ் மேரேஜ் மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய அரேஞ்ச் மேரேஜில் கூட ஆஹா லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து வாழ்ந்து காமிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த சிங்கிளுக்குலாம் ஒரு எண்டு கார்டை போட்டு ஒரு நியூ லைஃப் ஆரம்பிக்கிறோண்டா, அடுத்த வருஷம் கல்யாணத்தை பண்ணுறோண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் M4 மேரி டீமை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, M4Marry.com where family finds each other. And இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்குலாம் வந்து பத்திரிக்கையில் நடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு பக்கம் நினச்சிட்ருங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் இந்த பட்டு புடவை அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா லாக்கருக்குள்ளே பூட்டி வச்சிருக்க ஜுவலெல்லாம் எடுத்து மாட்டணுமா இல்லையா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுங்களேன். அண்ட் இப்போ அடுத்து ஒரு நல்ல பாட்டு அனிருத் மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, மசாலா கஃபேல அஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
6: Yeah.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
3: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 1800க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளதென்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர்கள் மட்டுமின்றி 20 மாவட்ட கல்வி அதிகாரி பணியிடங்களும் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்விக்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டிய பள்ளிக் கல்வித்துறை இந்த அளவுக்கு பலவீனமாக இருப்பது பெரும் கவலையளிக்கின்றது என்று அவர் விசனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி செய்த கடந்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்களை நியமித்து அவற்றின் கட்டமைப்பையும் மனிதவளத்தையும் மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அன்புமணி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வெங்கிட சுப்பிரமணிய மோகனா, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் மற்றும் அரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பல்லி ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டது. புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டு சட்ட அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: உலகளவில் பரவி வரும் எபோலா வைரஸ் மற்றும் இலங்கையில் பரவி வரும் மெனிஞ்சைட்டிஸ் எனப்படும் மூளை காய்ச்சல் நோய் நிலைமைகள் குறித்து சுகாதார பிரிவினர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலேந்திர ஜாதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் பரவி வரும் மெனிஞ்சைட்டிஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் எபோலா நோய் தொடர்பாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அது தொடர்பாக தேவையான அறிவுறுத்தல்கள் சுகாதார தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு தூதரக கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகளை வழங்குவதற்கான அலுவலக மட்டத்திலான தயார்படுத்தல்கள் இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவடையும் என்று அல் ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. அல் ஹிந்து குழுமம் அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சேவைகள் ஜூலை 1 முதல் தொடங்கும் என்றாலும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் அனைத்து அலுவலகங்களையும் முழுமையாக செயற்பட வைக்க எதிர்பார்த்துள்ளதாக அல் ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. இந்த 16 மையங்களும் கடவுச்சீட்டு மற்றும் விசா செயலாக்கம், OCI அட்டை சேவைகள், காவல்துறை அனுமதி சான்றிதழ்கள், ஒப்படைப்பு சான்றிதழ்கள், சர்வதேச நுழைவு திட்ட சரிபார்ப்பு, அப்போஸ்டில் மற்றும் சான்றிதழ் சான்றளிப்பு மற்றும் பிற தூதரக ஆதரவு சேவைகள் உள்ளிட்ட சேவைகளை வழங்க உள்ளன.
1: உலக செய்திகள்.
2: கடந்த 6 வாரங்களில் பங்களாதேஷில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதலால் அரசின் நிதிநிலைக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பங்களாதேஷில் இன்று எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 6 வாரங்களில் இது 2வது விலை உயர்வாகும். பங்களாதேஷ் தனது எரிபொருள் தேவையின் சுமார் 95% இறக்குமதி செய்கின்றது. அதில் பெரும்பாலான எரிபொருள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே பெறப்படுகின்றது. எனவே மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் மற்றும் அதன் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்கள் பங்களாதேஷின் எரிபொருள் இறக்குமதி செலவினத்தை அதிகரித்துள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்புகளில் இருந்து வெளியேறியதை தொடர்ந்து ஒரு சுதந்திர எண்ணெய் உற்பத்தியாளராக தனது முதல் விலை அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டுள்ளது. 3 dirhams 66 fils ஆக இருந்த சூப்பர் 98 பெட்ரோலின் விலை 3 dirhams 95 fils ஆக உயர்ந்துள்ளது. ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை 3 dirhams 55 fils இருந்து 3 dirhams 83 fils ஆக உயர்ந்தது. இ பிளஸ் 91 பெட்ரோலின் விலை 3 dirhams 48 fils இருந்து 3 dirhams 76 fils ஆக உயர்ந்தது. மே மாதத்தில் 4 dirhams 69 fils ஆக இருந்த டீசல் விலை 4 dirhams 33 fils ஆக குறைந்தது. இதனிடையே உலக சந்தையில் தற்போது எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 3.29% உயர்ந்த 90.23 dollars உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 3% உயர்ந்த 93.85 dollars உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அடுத்து உங்களுக்கான யுஏ அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்களா, என்ன யூஏ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் ஊரில் இருக்கவங்களாம் சில பேர் வந்து கிண்டல் பேச்சு கேலி பேச்செல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சில நேரங்களில் சில விஷயத்த யோசிச்சு பார்க்கும்போது யூஏ எதுக்குமே அசராத ஒரு விஷயம்ப்பா. எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் டைம்லலாம் வந்துட்டு 2020 துபாய்க்கு வந்த சர்வதேச சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து 5.51 மில்லியனாக குறைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2025 மட்டும் கிட்டத்தட்ட 19.59 மில்லியன் வரைக்கும் வந்து வேற லெவலில் பயணிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது. ஸோ இப்போ வேணால் கொஞ்சம் டவுனாக இருக்கலாம், பட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு யுஏஇ வேற லெவலில் வந்து வரப்போகுது. யுஏஇ நல்லா இருக்க போது நம்மளும் நல்லா தான் இருக்க போகிறோம். நம்பிக்கைதானே எல்லாமே இல்லை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: And இப்போ அடுத்து உங்களுக்கான பேக் டு பேக் பாட்டு, ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: details contact 054-767-3111 brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
11: படியாக என்ன வந்த பேரழக செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவ

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Ekne kana 91 pode.
4: Enadhu
3: 90s.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: details contact 054-767-3111. brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4
1: ஓகே, ஸோ நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கால் பண்ணி ஒரு சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணலாம். பிரியா, அங்கே எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது மேப்பில் காமிக்காத இடத்துல கூட நான் மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கால் டாரிஸ். அண்ட் இப்போ வந்து எங்கே அப்படின்னா D64 கண்ணா பின்னான டிராஃபிக்காக இருக்குங்க, பாரபட்சமே பார்க்காம டிராஃபிக்காக இருக்குது. அதே போல் S115 அந்த ஏரியாவிலையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. E311 ஆங்காங்கே டிராஃபிக் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் S112 வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அந்த பக்கம்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா D62 அங்கேயும் தான். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க, இந்த கிராஷ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் கூட கொஞ்சம் பெர்மிஷன் சார், மிஸ்டேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஸ்பீடை தாண்டி நம்ம போனோன்னா நம்ம வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம சேஃப்டி முக்கியம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஹெல்த் பார்த்துக்க சொன்னேனே, டைம்க்கு நீங்கள் அப்போ ஜூஸ், அதுக்கப்புறம் வாட்டர், இதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கணும். உங்களை சொல்கிறேனே, இதுலேருந்து நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் நான் அட்வைஸ் கொடுப்பேன், ஏன்னா என்னோட கடமை அது. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போய் விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். மனசுக்குள்ளே திட்டாதீங்க, மொதல் நீ பண்ணு அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு. என்ன பண்ணுறதுங்க, உங்கள் மேலே இருக்க அளவுக்கு அதிகமான அன்பு, என்ன பண்ணுறது, நம்ப மாட்டிங்களா? நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் நம்ப மாட்டீங்க, நம்பிக்கை தாங்க எல்லாமே. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது, சில்லாக்ஸ் ஆஃப் த சாங் வருது. சில்லாக்ஸ் சாங் கேட்டு வந்து பாருங்க. 24 எங்கள் HM சார் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஸ்கூல் படிக்கும்போது, என்னென்னா நேரம் பொன் போன்றதுன்னு இந்த லீவ்லலாம் அவர் சொன்னதான் ஞாபகம் வருது. இப்படின்னு ஓடிடுச்சேங்க, பட்டுன்னு போயிடுச்சேங்க. எனிவேஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை நான் ப்ளே பண்ணி என்னோட மனசை நான் கொஞ்சம் ஆத்திக்க போகிறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி ஹவர்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
0: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 திரஹம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
5: ஆல்சோ 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
0: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நேரம் பொன் போனது பாத்தீங்களா. லீவும் டக்குன்னு போயிருச்சு, ஷோவும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஐ மிஸ் யூ. பட் பரவாயில்ல, இந்த ஜூன் வந்து நமக்கு எப்படிலாம் இருக்க போகுதுன்னா, ஜூன் வில் பி ஃபில்டு வித் லவ், ஜூன் வில் பி ஃபில்டு வித் வெல்த், ஜூன் வில் பி ஃபில்டு வித் பீஸ், ஜூன் வில் பி ஃபில்டு வித் மணி. அந்த மாதிரி நாலு நல்ல வார்த்தையை சொல்லிட்டேன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல வார்த்தை பேசுகிற டேவாமா, அதனால் உங்களுக்கும் நல்லதாகவே நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கூட பேச போகிற லா ஸ்காலர் மனசு தொட்டமிட்டுக்காக என்ன பாட்டு கேட்க போறீங்க? வணக்கம்.
1: வணக்கங்க, துபாயிலிருந்து அசின் முகமது.
0: சாரிங்க,
1: அசின் முகமது.
0: ஓகே, நான் முகமது மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்துட்டு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு லட்சா வரியன்.
0: ஆஹா, கண்டிப்பாக ப்ளே பண்ணிடுவோங்க. உங்களுக்கு இல்லாத பாட்டா? நீங்க அந்த பாட்டை வந்து பாடுவீங்களா? என்ன கிருஷ்ணி, அவங்க என்ன பண்றாங்கன்றத என்னால சொல்ல முடியாம போச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோ பத்தின ஃபீட்பேக் நீங்க பிரேக் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பை சொல்லணும். நீங்க அந்த இன் பிட்வீன் கேப்ல மிஸ் பண்ணுவீங்கல்ல, பண்ணணுங்க. அதான் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு. பண்ணீங்கன்னா ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ முக்கியமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து மாத்தணும். நான் பிரியான்ற பேர் வச்சனால என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 89.4 தமிழ் எஃப்எம்ஓட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கார்ல மட்டும்தான் வந்து எஃப்எம் கேட்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கப்படாது. ஓகேவா? உங்களோட போன்லயே வந்துட்டு நீங்க எங்களோட ஆப் இருக்கு, தமிழ் எஃப்எம்ஓட ஆப், நம்மளோட ஆப், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். அடுத்து கிருஷ்ணி இழகரம் ஷோ பண்றதுக்காக வந்துட்டே இருக்காங்க, அவங்க கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா அப்படின்னு நீங்க எப்பயும் கேட்காதீங்க, உங்களுக்கே தெரியும். 8:00 ஷார்ப்பா நான் வந்து விடுவேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டடா, பை பை, டேக் கேர். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்சி சென்றடைந்துள்ளார். அவர் பொதுமக்களுக்கு கையசைத்தவாறு தனிப்பட்ட வாகனத்தில் பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றார். இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கிழக்கு திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட விஜய் அதன் பின்னர் அதை ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவர் இன்று திருச்சி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: சிபிஎஸ்இ ஓஎஸ்எம் விவகாரம் தொடர்பில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். டிஜிட்டல் முறையில் திரையில் மதிப்பிடும் ஓ ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அமைப்பு சமரசம் செய்யப்பட்டதை சிபிஎஸ்இ ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் அதன் ஒப்பந்ததாரரான காம்ட் மீது என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது மத்திய அரசு என்றும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் இருக்காது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள்களை ஓஎஸ்எம் முறையில் மதிப்பீடு செய்ததில் நிகழ்ந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் ஹோமாகம மீகொட பகுதியில் இடம்பெற்ற வெசாக் தன்சல் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கேப் வாகனத்தின் சாரதியை விளக்குமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேகநபர் இன்று ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 16 திகதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மீகொட பகுதியில் இடம்பெற்ற வெசாக் தன்சல் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான கேப் வாகனத்தின் சாரதியை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: அஜ்மான் அரசாங்கத்துறையில் புதிய மனிதவளச் சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய வகை விடுப்புகள், பணியாளர் நலன்கள் மற்றும் குறைக்கப்பட்ட வேலை நேரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் தினமும் 2 மணி நேரம் குறைவாக வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பணியாளர்கள் சோர்வு அல்லது உடற்களைப்பு ஏற்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் அடிப்படையில் தினமும் 2 மணி நேரம் குறைவாக வேலை செய்யலாம். 18 வயதுக்குட்பட்ட 5 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் பணியாளர்கள் தினமும் 1 மணி நேரம் குறைவாக வேலை செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் மத்திய கிழக்கு நிலைமை தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இன்று தொலைபேசியில் கலந்துரையாடினார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே விரைவில் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்காக அவர் மேற்கொண்டு வரும் உறுதியான முயற்சிகளை தாம் பாராட்டியதாக மேக்ரோன் கூறினார். இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தனித்துவமான வாய்ப்பு என்று அவர் கூறினார். இதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த நிலைத்தன்மையை ஏற்படுத்த முடியும் என்று இமானுவல் மேக்ரோன் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 89.4
3: Hey Anthony Therike Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on panna paata chike po
4: 89.4
5: Star of the month
6: Star of the month
7: Singer SPB

0: அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வாரத்தில் உங்கள் அனைவரையும் வந்து சந்தித்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த வாரம் திங்கள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் விடுமுறை. அதனால எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க, எப்போ வர போறீங்க, எப்போ நிகழ்ச்சி பண்ண போறீங்க அப்படின்னு. இதோ வந்தாச்சு, இனி வந்து அப்படியே போக போகுது. சரி, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து எத்தனை திண்மமாக, எத்தனை திடமாக வந்து நாம் நம்புகிறோம், இல்லைனா இதை நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறோமோ, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியாக அந்த செயலின் பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. இந்த குறளை இந்த காலத்தில் என்னால் வந்து ஒருத்தரோட பொருத்தி பார்க்க முடியுது. யாரு அப்படின்னு நான் சொல்றேன். இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சரி, ஆர்சிபி தன்னுடைய இரண்டாவது வெற்றியை, இரண்டாவது வாகையை சூடியிருக்காங்க. இரண்டாவது தடவையாக சாம்பியன் ஆகியிருக்காங்க. தொடர்ச்சியாக நேற்று ஜிடி அணியுடனான இறுதிப் போட்டியில ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இந்த ஐபிஎல் என்ன ஸ்பெஷல்? இந்த ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி அணி வந்து தொடர்ச்சியாக புள்ளிப்பட்டியில் வந்து முதலிடத்துல இருந்தது, ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இது எல்லாத்தையும் தாண்டி பேசு பொருளா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த ஒரு கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு அந்த நபர் மாதிரியான ஒரு மனநிலை, இந்த மைண்ட் செட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலையில நான் இருக்கேன். யாரும் வேற யாரும் இல்லை, நம்ம வைபவ் சூரியவன்ஷி தான். அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லையா, நம்முடைய இலக்குகள் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும்போது அதுல பாதியாவது நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு இல்லையா. T20 போட்டிகளில் வந்து 200 ஓட்டங்களை வந்து நான் பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கிறதா வைபவ் சூரியவன்ஷி சொல்லியிருந்தாரு. அடுத்து மிக டேஞ்சரஸ் போல அப்படின்னு சொல்லக்கூடிய பும்ராவினுடைய பந்து வீச்சுக்கு வந்து முதல் பந்துலேயே வந்து நான் வந்து 6 ஓட்டங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையும் செஞ்சு காட்டினாரு. அதே ஓவர்ல 1 சிக்ஸ் இல்லை, 3 சிக்ஸை வந்து வைபவ் சூரியவன்ஷி வந்து பெற்றிருந்தாரு. 200 ஓட்டங்கள் தான் அவருடைய இலக்கா இருக்கு. அதனால தான் 90 அதிகமான ஓட்டங்களை ஒரு போட்டியில் அவரால் பெற முடிஞ்சது. மொத்தமாக 700 ஓட்டங்களை பெற்று பிளேயர் ஆஃப் த சீரீஸாகவும் அவர் வந்து தேர்வாகி இருக்காரு. அப்போ நம்முடைய இலக்குகளை வந்து அந்த அளவு உயரமாக நம்ம வைக்கும்போது அதில் பாதியாவது அடைய முடியுது இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படிங்கிற அந்த திருக்குறள் தான் எனக்கு வைபவோடு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பையனை, அந்த சின்ன பையனை பார்த்ததுக்கப்புறமா நம்மளுடைய இலக்குகளும், நம்ம கோல்ஸ் வந்து அந்த அளவு நம்ம வந்து உயரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கூட எடுத்துக்கலாம், நாம் தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன். அடுத்து பேக் டு பேக் 2 பாடல்கள் வருது. நானே வருகிறேன் பாட்டு வருது. ஓ காதல் கண்மணியிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னுடைய நிகழ்ச்சியில் வருது. ரொம்ப நன்றி பாடல் வச்சவருக்கு. அப்புறம் மொட்டுகளை மொட்டுகளை பாட்டு வருது, ரோஜா கூட்டம் படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க.
1: பேக் டு பேக் 2 பாட்டு 2 பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
4: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
3: உனக்குன்னு அமைது பாரு.
4: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
0: m4marry.com, where families find each other.

நேரம் 2:27 ஆகிட்டு இருக்கு. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. சரியா, நிகழ்ச்சி எதில் கேட்டுட்டு இருக்கீங்க? வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணி, அதாவது உள்ளூர் தவிர, அமீரகம் தவிர வெளிநாடுகள்ல இருந்து கேட்கக்கூடியவங்க வெப்சைட்ல போய் கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் போயிட்டு தமிழ் எஃப்எம் அப்படின்னு டைப் பண்ணி வேணாம், எங்களுடைய ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்க வந்து அப்படியே தடங்கள் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா பாடல்களையும் செய்தி அறிக்கைகள் எல்லாத்தையும் வந்து கேட்கலாம். சரி, இந்த காதட் கொழுனன் அப்படிங்கிற ஒரு சொல், இது வந்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஒரு அமங்கலமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பாட்டில் காதட் கொழுனன் அப்படின்னு இந்த பாட்டு வந்து தொடங்குது. கண்ணதாசன் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பாட்டு வந்தது. இந்த கொழுனன் என்ற சொல் வந்து எனக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே இந்த கொழுனன் என்ற சொல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அந்த பொருள் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நினைவிருக்கா உங்களுக்கு கொழுனன்னா என்ன அப்படின்னு? கொழுனன் என்பது கணவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சிலப்பதிகாரம், திருக்குறளில் இந்த சொற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இலக்கியங்களில் இந்த சொல் வந்து கொழுனன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வழக்கில் இல்லை என்றாலும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல். கொழுனன்னா கணவன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த கொழுனன் என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள், எல்லா சொற்களும் வந்து பொருள் குறித்தனவை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ இந்த கொழுனன் என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்களை வந்து கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏன் பெண்களை கொடின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான 3 காரணங்கள் வந்து நான் ஏற்கனவே உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்காதவர்களுக்கு அந்த பெண் கொடிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அது வந்து அப்படி பற்றி படரக்கூடியது இல்லையா. அப்போ கொடி வந்து சரியாக பற்றி படரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பை கொண்டு போய் நட்டு வைப்பாங்க. நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லைனா வீட்டில் பார்த்துருப்பீங்க, அம்மா செய்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த நட்டு வைக்கக்கூடிய அந்த கம்பு இருக்கு இல்லையா, அதற்கு பேர் கொழு கொம்பு. சரி, கொழுக்கொம்புக்கும் கொழுந்தனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அந்த நட்டு வச்சா அந்த கம்பை அப்படியே சுற்றி பற்றி படர்ந்து வந்து அந்த கொடி வந்து சரியாக வளரும் சரியா. இதுக்காகத்தான் அதை வந்து நம்ம நட்டு வைக்கிறது. அதே மாதிரி பெண்கள் வந்து கணவனை அந்த மாதிரி பற்றி படர்ந்து வளர்றதுனால, அவங்களோட இருக்கிறதுனால கொழுனன் என்ற பெயர் கணவனுக்கு தமிழர்கள் வந்து சூட்டியிருக்காங்க. என்ன ஒரு அழகான பொருள், என்ன ஒரு அழகான விளக்கம் இல்லையா. கேட்கவே அப்படியே மெய் சிலிருக்குது இல்லையா. ரொம்ப அழகான மொழி இந்த மொழி. எல்லா சொற்களுக்கும் அத்தனை ஆழமான பொருள் எப்பவுமே இருக்கு. சரி, நீங்க எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து வாகை சூடவா படத்துல இருந்து சாறு காத்து வீசும் போது பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இந்த பாட்டுல ஒரு அழகியல் இருக்கு, அதை பற்றி நாம தொடர்ந்து பேசலாம்.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

மொக்கண்ணு நுங்கு நான் நிற்கிறேன், மக்கு நீ கங்கம் ஏன் கேட்கிற அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன சரசர சாறு காத்து பாட்டில் கேட்டிங்களா, இதில் இந்த கங்கம் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தி இருக்காரு. கங்கம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? கங்கம்னா என்னன்னு தெரிஞ்சா எனக்கு அழைப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஊர்களில் ஏதாவது பேச்சு வழக்கில் இந்த சொல் வருதா அப்படின்னு நான் தேடி பார்த்ததுல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, கங்குல் அப்படிங்கிறது இரவு, இரவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, போகிற போக்கில் சொல்லலாம் அப்படின்னு. சரி, கங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு விளக்கம் வந்து இல்லை. அகராதியில் இருக்கக்கூடிய கங்கம் என்ற சொல்லுக்கு வந்து பறவை இல்லைனா விலங்கு, சீப்பு, தீப்பொறி இந்த மாதிரியான பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாட்டில் இந்த இடத்துல முக்கண்ணு நுங்கு நான் நிற்கிறேன், நுங்கு நான் நினைக்கிறேன் நிற்கிறேன்

தான் நுங்கு வந்து தாகத்துக்காக குடிக்கிறது. ஆனா நீ வந்து கங்கம் ஏன் கேட்கிற அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா? அப்போ கங்கம் அப்படிங்கறது இதோ நீரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது விளங்குது. சரி, கங்கம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ஒரு விளக்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சோழ கங்கம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இது முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை நதி கங்கைக்கு வந்து படையெடுத்து போய் அங்கு வெற்றி பெற்று அதனுடைய நினைவா அந்த கங்கை நீரை கொண்டு வந்து கலந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஏரிதான் இந்த சோழ கங்கம். இது இப்ப பொன்னேரி என்று அழைக்கப்படுது. இது வந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் இது இருக்கு. அந்த ஊர் பக்கம் இருக்கிறவங்க யாராவது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? பொன்னேரி, அதுக்கு சோழ கங்கம் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்ப சோழ கங்கம் அப்படின்னா கங்கை நதி, அது அதனுடைய ஒரு மருவிய ஒரு வடிவமா இந்த கங்கம் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பதிலாக தான் இருக்கு இல்லையா? சோழ கங்கம் அப்படிங்கும் போது சோழ அது ஒரு ஆறு இல்லைனா ஒரு நீர் நிரம்பிய ஒரு இடமா அது வந்து கொள்ளப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கண்ணு நுங்கு நான் நிற்கிறேன், மக்கு நீ கங்கம் ஏன் கேட்கிற, இதுதான் இந்த பாட்டு. அதுக்குரிய கங்கம் அப்படிங்கிறதுக்கான எனக்கு சரி அப்படின்னு பட்ட அந்த பொருள் தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். லேசா பறக்குது பாட்டு வருது, வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல காதலர் தினத்துல இருந்து என்ன விலை அழகி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: மனசு தொட்டு மட்டும் என்ன பாட்டு வேண்டும்? அழைப்படுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. திருச்சி கிழக்குல வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறாரு. தேர்தலுக்கு அப்புறமா முதலமைச்சர் எந்த ஒரு மேடையிலையும் வந்து பதவி பிரமாணத்துக்கு அப்புறமா எந்த ஒரு மேடையில் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளவில்லை. எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து பேசுவாரு, அந்த ஒரு பேச்சை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பேசுறாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அபுதாபில இருந்து யாரு? விக்னேஷ். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? நிறைவுக்கு வருது. இத்தோடு மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
1: brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் கொடூரமானவை என்று ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குவைத் மீது ஈரான் இன்று நடத்திய தாக்குதல்கள் பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாக அவர் கூறினார். இது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கை என்றும், இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்துடன் துணை நிற்கும் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். குவைத்தின் பாதுகாப்பே எங்களின் பாதுகாப்பு என்பதையும், இந்த அபாயகரமான தாக்குதல்கள் பிராந்தியத்துக்கும் அதன் ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தலாக உள்ளன என்பதையும் உறுதிப்படுத்துகின்றோம் என்று அவர் கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் செய்வதற்கு லெபனானின் போர் நிறுத்தம் ஒரு முக்கிய நிபந்தனையாக நீடிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட எந்தவொரு ஒப்பந்தத்துக்கும் லெபனானின் போர் நிறுத்தம் ஒரு அத்தியாவசிய நிபந்தனை என்று நாங்கள் வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்தார். இந்நிலையில் இஸ்ரேல் லெபனானில் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானுக்குள் மேலும் ஆழமாக ஊடுருவதாக உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழக செய்திகள்.
3: திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டுள்ளார். இந்த கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமானது. திருச்சி கிழக்கில் தாம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார். திருச்சி ஜோசப் கல்லூரி மைதான பொதுக்கூட்ட திடலில் தவிக தலைவரும் முதல்வருமான விஜய் உரையாற்றி வருகின்றார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளுக்கான QR முறைமையை எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான முறையில் அமல்படுத்த எதிர்பார்ப்பதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இந்த நெருக்கடியின் நிலையான சூழலில் எரிபொருள் நுகர்வை ஏதேனும் ஒரு வழியில் கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவுக்கு தெளிவான வானிலை நிலவி வருகிறது. அல்குவா மற்றும் கசியோராவில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 20 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைரா மற்றும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் துபாயில் 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
1: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
3: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
1: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
2: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
4: 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: சரியா சார்.
3: லைட் நடந்தது நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது
3: ரோலிங்
1: Ramani Events presents Rolling Sir
2: Action
1: 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu naanum en team-um unga edathukke vandu fun panna porom.
4: மேலும் விவரங்களுக்கு 800 Zoho-வை அழைக்கவும் அல்லது Zoho.com-க்கு வருக. செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: Rock with Raja.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
1: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
0: டேய் டேய் டேய்,
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ-ஹோஸ்ட், கோ-ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: இதான் கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
6: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் Dubai.
7: This hour of rock with Raja brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichy oda prime spot la plot book pannunga.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். திருச்சியில் இன்று நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், ஆக்கப்பூர்வமாக செயற்பட்டு மக்கள் மனதை வெல்ல பாருங்கள் என்று எதிர்க்கட்சியினருக்கு தெரிவித்தார். திமுக தீய சக்தி மட்டுமல்ல, மக்களை விட்டு விலகிய தூர சக்தி என்றும் கூறினார். நதிநீர் உரிமைகளையோ மதச்சார்பற்ற கொள்கைகளையோ ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் அவர் உறுதியளித்தார். ஊழல் இல்லாத ஆட்சியை இன்றே இல்லாவிடனும் கொண்டு வருவேன் என்றும் முதல்வர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுகவும் மற்றும் பலரும் நாள்தோறும் அறிக்கை வெளியிடுவதாக அவர் தெரிவித்தார். தாவிக்கா ஆட்சி அமைக்க கூடாது என்று தெரிவித்து திமுகவும் மற்றும் பலரும் 5 நாட்களாக என்னென்ன செய்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்குறி என்றவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையை இப்போது கேள்விக்குறியாக்கி உள்ளனர் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மக்கள் மனதை திமுக புரிந்து வைத்திருந்தால் இப்படி தற்குறி என்று பேசி இருக்க மாட்டார்கள் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தீபக் பார்மன், அர்ஜுன் சிங், சங்கர் கோஷ் உள்ளிட்ட 35 MLAக்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். லோக் பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சுபேந்து, அதிகாரி, மந்திரிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவையில் அரசின் அமைச்சரவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 44 இருக்க முடியும். தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பிறகு மந்திரிகளின் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: சுற்றுலா விசாவை பயன்படுத்தி இலங்கையர்களை துபாய் மற்றும் மோல்டோபா நாடுகளுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்த துபாய் சுத்தா என்ற ரெம் தடிகை நிஷாந்த பிரியதர்ஷன என்பவரை இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவினர் இன்று கடுவளை பகுதியில் வைத்து கைது செய்தனர். துபாயில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இவர் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுத் தரவில்லை என கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பியவர் என்பதுடன் அவர் கடுவளை பகுதியில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவரை கைது செய்ய சென்றபோது விசாரணை அதிகாரிகளை தவிர்த்து தனது தனிப்பட்ட காரில் தப்பியோட முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
2: லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேல் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த போஃபோர்ட் காசல் கோட்டையை இஸ்ரேல் கைப்பற்றியதுடன் தெற்கு பெய்ரூட் பகுதியில் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அழைப்பை விடுத்துள்ளது. லெபனானில் நடைபெறும் தமது ராணுவ பதற்ற உயர்வை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். மேலும் லெபனானின் இறையாண்மையையும் அதன் பிராந்திய உரிமைப்பாட்டையும் மதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் செய்தி தொடர்பாளர் அனு ஆர் அல் அனூனி தெரிவித்துள்ளார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: துபாய் டாக்ஸி நிறுவனம் அஜ்மானில் போக்குவரத்து சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் ஏஜே இண்டஸ்ட்ரீஸ் LLC நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அஜ்மானில் துபாய் டாக்ஸி நிறுவனத்தின் போக்குவரத்து மற்றும் மொபிலிட்டி சேவைகளை விரிவுபடுத்துவதற்காக இரு நிறுவனங்களும் இணைந்து செயற்பட உள்ளன. ஏஜாயின் உள்ளூர் சந்தை அனுபவமும் துபாய் டாக்ஸி நிறுவனத்தின் செயற்பாட்டு நிபுணத்துவம், டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவை திறன்களும் இணைக்கப்பட உள்ளன. இந்த கூட்டாண்மை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு அமீரகங்களில் தனது சேவைகளை விரிவுபடுத்தும் துபாய் டாக்ஸி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து அஜ்மானில் பள்ளி பேருந்து சேவைகளையும் துபாய் டாக்ஸி நிறுவனம் நடத்தி வருகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
5: Singer SPB.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சுலபமான விஷயம் கிடையாது. அதுவும் எங்கேயாவது வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ ஏதாவது ஒரு லாங் ஸ்டேகேஷன் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது ஐயோ நார்மல் லைஃப் குள்ள போறோமே, நார்மல் ருட்டீன் குள்ள போகணுமே, இனிமே வேலை பார்க்கணுமே இப்படிலாம் தோணும். அதுவே இல்லாமல் வீட்டில் இருந்து ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது போது போது ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் இந்த வாட்டி வேலைக்கு போய் கொஞ்சம் வேலை பார்ப்போம், வேலை பார்க்காம கொஞ்சம் போர் அடிக்குது அப்படி இருக்கும். அண்ட் சில பேருடைய ஒர்க் எப்படி இருக்கும்னா பெண்டிங் ஒர்க் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி அந்த மண்டே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டே, ஓ இது ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், ஸோ இதெல்லாமே வந்து அதிகமான வேலைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படி என்ன நாளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் வரைக்கும் வந்தாச்சு. டீ காஃபி பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம், யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், தரம் ரேடியோ நம்ம மியூசிக். அப்போ சரி, ஜூன் 1st அப்படின்னா வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. பெட்ரோல் டீசல் விலை எகிரி இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான பெட்ரோல் பட்ஜெட்லேருந்து நீங்கள் எவ்வளோக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. கூடவே மேலும் என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனது மாதிரியே தான். இப்போ வந்து பார்க்கிங் ஃபீ டு கெட் ஹையர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாலிக் டோல் ஃபீயும் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் சாலிக்கு வந்து 5% வேட் இனிமேல் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இன்று முதல் துபாய் பார்க்கிங்கும் வந்து 5% வேட் வந்து இன்று முதல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மந்த்லி பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக இந்த பார்க்கிங்கான எக்ஸ்ட்ரா 5% வேட்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 5% டோல்க்கான காசையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான பட்ஜெட்னு வரும்போது உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சா மட்டும்தான் அதை மேட்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில செலவுகளை குறைக்க வேண்டி இருக்கும். ஏங்க ஏற்கனவே குறைக்க முடியும்
3: செலவுகள் இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. And parking meters la irundhu vandha cash eduthaachu indhalum neenga vandha normal cards moolamaga neenga vandha parking pay panna mudiyum. And of course, inno namakku therinja innor vishayam irukku indha madathila irundhu indru mudal ella madathudaiya mudal naalile vandha sambalam vandha avanga ungalku credit aaganum yaarukkala vandhuchu yaarukkala varalangiradha pathi nama appra pesuvom. So yes, UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: Oh yes, தொடர்ந்து பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம், நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
0: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் FM தெரியுமா? 89.4
5: நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: கூழாங்கல்லு அப்படிங்க.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The Evening Karak.
2: Welcome back. It's 4:30 on the clock. Good evening. Correct with me, Arjuna Vedan, 89.4 Tamil FM. ஸோ ஊருக்கு போன பிரேவோ இன்னைக்கு வந்துருவாரு, சேர்ந்து டுவலாக ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு திரும்பி நீங்கள் தனியாக தான் என் ஷோ கேட்கணுங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. அண்ட் தனியாக ஷோ பண்ணுறதுல ஒன்றும் கிடச்சிட்டலாம் இல்லை, பட் ஸ்டில் அது ஒரு தனி, இது ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி ஃபீல். நம்ம நினச்சிட்ருப்போம்ல இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நீ ரிலாக்ஸாலாம் ஆஃபீஸ் போக முடியாது, நீ கொஞ்சம் தனியாக நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சடனாக ஒரு வேலையை கொண்டு கொடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது இனி வரல, அவர் நாளைக்கு வருவாரா எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க. ஓகே, அவர் எப்போ ஒரு வேறு, நான் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதான் நோ, நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கிறேன். அந்த ஆர்டிக்கலில் வந்து ஏஐ சார்ந்த வேலைகளில் அதிகமாக வந்து பெண்கள் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எப்போவும் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி, ஸோ ஓகே பொண்ணா படித்து முடிச்சாச்சா, கல்யாணம் பண்ணியாச்சா, அவ்வளோதான், வீட்டில் இருக்க வேண்டிதான், யாராவது எங்கேயாவது ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போவாங்க. அப்படி ஒருத்தவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமாக கூட கன்சிடர் பண்ணாமல், அது என்ன வேலைக்கெல்லாம் பெண்ணை அனுப்புறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு இடத்துல, ஒரு சொசைட்டியில் இருந்து தான் நம்மெல்லாம் வரும். இன்னைக்கு வந்து பொண்ணு வேலைக்கு போதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில இடங்களில் எப்படின்னா போகிறதும் போகாதும் அவங்கவுங்க விருப்பங்க அப்படின்னு. ஸோ இட் இஸ் பீன், அது எப்படி சொல்கிறது, ஸ்ப்ரெட்டாக இருக்குது, தாட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, எல்லாமே சரிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்குல நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஒருத்தங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், படித்தேன் நான், படித்தேன்னா கேள்வி இல்லை, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, என்ன சொன்னாங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டில் இட் இஸ் தேர் ஃபார் அ விமன், ஷி கேன் சூஸ் பிட்வீன் வேலைக்கு போகவா வேண்டாமா, இல்லை இந்த வேலைக்கு நான் போகணுங்கிறது வந்து கட்டாயமா இல்லையா, இல்லை நான் பிடிச்ச வேலையை பார்த்துக்கலாம், இல்லை பார்ட் டைம் வேலையை பார்த்துக்கலாம், முழுசாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற ஒரு வேலைக்கு தான் போகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை ஒன்ஸ் யூ கெட் மேரீட் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இன்னமும் இருக்குது. பட் அதே இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பல ஆண்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கிறதே இல்லை, கட்டாயம் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போகலாமா வீட்டில் இருக்கலாமா, இல்லை நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமா, இல்லை நான் பொறுமையாக வந்து ஒரு 6 மாதம் வேலை போகலாம், 6 மாதம் வீட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்களுக்கு கிடையாது. அந்த அது அதில் இன்னும் மாற்றம் வந்து கொண்டு வர முடியுமா முடியாதா, இட்ஸ் அ டிபேட்டபிள் ஒன். அதை பற்றின ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அன்றைக்கி ஒரு டிபேட் ஷோவில் கூட நான் பார்த்தேன், சரி இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்களை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, 25 வயதுக்கு இருக்கிற பெண்களே வந்து 29 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. சரி 29 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பையனை 25-26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10-15,000 தான் அதிகமாக அந்த பையன் வந்து அந்த பொண்ணை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் மட்டும், ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் 3 லட்சம் சம்பாதிக்கணும், 4 லட்சம் சம்பாதிக்கணும் எதிர்பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னா, இதை பற்றின ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து அடுத்து வந்து டாப்பிக்காக பேச போகிறோம், அதனால தான் இதை நான் எடுத்து வைக்கிறேன். ஐ ஹாவ் சோ மெனி க்வெஷ்சன்ஸ் ஆன் திஸ், நம்ம பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். எஸ், ஏஐ பற்றி பேச ஆரம்பித்த போது அமெரிக்கா கனடாவை பின்னாடி தள்ளிட்டு இந்திய பெண்கள் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. ஏஐ சார்ந்த துறையில் வந்து இந்திய பெண்கள் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்களாம், அவங்கள அதாவது US and கனடாவில் வேலை செய்யக்கூடிய ஏஐயில் இருக்கக்கூடிய பெண்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து 1.9% of the women they work regarding AI.
3: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்புது பாட்டு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: You are back.
3: The evening karak. The evening karak. Traffic la matla unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kudichu onne vai panni kaatta. The evening karak.
4: வெளியில போகணும் போது ஜாலியா இருக்கே, ரோட்ல டிராபிக்கே இல்லை நினைச்சு போயிட்டே இருப்பீங்க. பட் டே அப்படி இருக்காது, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இட்ஸ் யூஷுவல் வர்க்கிங் டே.
5: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
4: So yes, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு முடிவெடுத்து வண்டி எடுத்துட்டீங்கன்னா, எஸ் நீங்கள் E11 வழியாக டுவர்ட் ஷார்ஜா போலன்னு முடிவெடுத்தீங்கன்னா, அதேரா கிளாக் டார்கிட்ட இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு அல்கேதா மெட்ரோ கிட்ட, அப்புறம் ஷார்ஜாக்குள்ளே டுவர்ட்ஸ் அல்வாதா ஸ்ட்ரீட் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லாவே. அண்ட் அதே மாதிரி சிட்டிசன் அமிர்தீஃப்லேருந்து E311 முகமது பின் ஜாயத் ரோடில் டுவர்ட் ஷார்ஜா போகிற லைனில் ஒரு டிராஃபிக் இருக்குது, அது போக வந்து சிட்டிசன் அமிர்தீஃப் கடந்த ரவுண்ட் போட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் நாதலமரில் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது, ஆல்சோ நேஷனல் பெயின்ஸ். மற்ற ஏரியாவில் இன்னும் ஆகலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ் டிரைவ் சேஃப்.
5: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
4: ஸோ இன்றைக்கி வந்து ஏஐ சார்ந்த வீடியோஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு ஜென்ரலி நார்மலி எந்த வீடியோ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு ஏஐ இருக்குமோ.

0: ஒன்ற பயம்லாம் வருது இல்லை. அண்ட் அப்படி வந்து நான் பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு வீடியோ என்னன்னா, நம்மளுடைய நம்ம ஏற்கனவே பார்த்த சில திரைப்படங்கள், ட்ராஜடியில் முடிஞ்ச சில திரைப்படங்களில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வச்சு அந்த கதையே மாறிடும்ல. ஈவன் நம்ம லைஃப்லேயே எடுத்துக்கிட்டா கூட ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், அதுதான் வந்து இன்டர்நெட் நாளை படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பாஸ்ட்டுக்கு போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்டையர்லி அதை சுற்றி நம்ம பல விஷயங்கள் மாறுபடும், மாறி போயிடும், மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிடும்னு. ஸோ லைக் ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தா அந்த படம் எப்படி மாறுதுங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய ஃபேமஸ் திரைப்படங்கள்லேருந்து நான் பார்த்தேன். அது இப்போது சும்மா அப்படி பார்க்குறேன் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா போதும், அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துரும். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், நீங்கள் என்ன வீடியோ முழுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க எடுத்தோடனே பார்த்தோன்னே அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க, வித்தின் 10 seconds ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வேறு. இப்போ இந்த ஹோல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அல்லது ரிப்பீட்டில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபீடில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறீங்கிறத பார்த்துக்கோங்க. அது போக செய்திகளில் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல, அது ஸ்கிப்பும் பண்ண முடியல, அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கவும் முடியல, என்ன தான் பண்ணுறது, அந்த குழப்பமும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஓகே பாட்டு கேட்டு வாங்க. இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
3: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டுமிட்டு.
4: நாலு மணி 51 கால் பண்ணுங்க 800-8940. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு என்ன வேணும்னு கேட்கறதுக்காக தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுனவேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம். சரி விடுங்க, லைட்டா டிலே வந்துட்டேன், ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்க வந்து சாங்ஸே ரிக்வெஸ்ட் பண்ணது இல்லை ரேடியோ கால் பண்ணி அப்படின்னாலும் சரி, நான் ரெகுலரா பாட்டு கேட்கறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய லக்கை வந்து சோதிக்க வேண்டிய நேரம் எது, அதனால நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ, வணக்கம். ஹலோ,
5: கேக்குதுங்களா?
4: என்னங்க போவாங்க, நானும் எல்லாரையும் இதை சொல்லி பாக்குறேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அடிச்சாலும் கம்கமா இருக்கிறாங்க. வேணாமா உங்களுக்கு? சரி பரவாயில்ல. பாட்டு வேணுமா? என்ன பாட்டு, என்ன படம்?
5: பழைய
4: படம்.
5: அந்த படத்துல இருந்து ஆனந்தம் ஆனந்த பாடு.
4: படத்துல இருந்து பாட்டு வருது. அஞ்சு மணிக்கு பிறகு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பேசலாம். ஸ்டேட் யூனிவர்சிட்டி 9.4 தமிழ் எஃப்எம்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத தாவைக்கா ஆட்சி என்று விமர்சித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக நீரி காவல் நிலையத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்துள்ள புகார் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் காக்கிச்சட்டை அணிந்த பெண்ணுக்கே பாதுகாப்பை உறுதி செய்யும் திறனற்ற ஆட்சிதான் தூய சக்தியா வெட்கக்கேடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் உங்கள் அண்ணன் என மேடைக்கு மேடை முழங்கும் முதல்வர் திரு விஜய் அவர்கள் முதலில் இப்புகாரை தீர விசாரித்து குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: யுபிஐ செயலியில் புதிய பாதுகாப்பு அம்சம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. யுபிஐயில் நடைபெறும் சில முறைகேடுகளை தவிர்க்க மத்திய அரசு அவ்வப்போது புதிய பாதுகாப்பு அம்சங்களை அறிமுகம் செய்து வருகின்றது. இதற்கமைய டிஜிட்டல் முறையில் தற்போது வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்வது அதிகரித்து விட்டுள்ள சூழலில் பணம் அனுப்புவதற்கும் டிபாசிட் செய்வதற்கும் வங்கிகளுக்கு சென்று கால் கடுக்க நின்ற காலமெல்லாம் மலையேறிவிட்டது எனும் சொல்லும் அளவுக்கு தற்போது நிலைமை மாறிவிட்டது.
1: இலங்கை செய்திகள்.
2: கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் மா கும்புரவுக்கும் இடையிலான சொகுசு பேருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை பயன்படுத்தும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு மிகவும் செயல்திறன் மிக்க வசதியான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நோக்கில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சகம் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டலில் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த சேவையை நடைமுறைப்படுத்துகின்றன. இந்த சேவையின் மூலம் விமான நிலையத்துக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கு மாகும்புர பன்முக போக்குவரத்து மத்திய நிலையத்துக்கும் அங்கிருந்து விமான நிலையத்திற்கும் வசதியான மற்றும் விரைவான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கின்றன. குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்ட இரண்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தங்களது படைகள் இடைமறித்து அழைத்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்றிரவு தாமதமாக இந்த ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாகவும் அவை உடனடியாக முறியடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் எந்த அமெரிக்க ராணுவ வீரருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று சென்காம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் குவைத் நாட்டில் பணியில் இருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்கா ஈரான் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து கத்தார் பிரதமரும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவி வருகிறது. சில பகுதிகளில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல்குவா மற்றும் கசியோராவில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 20 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜா மற்றும் ராசல்கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜீரா மற்றும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவைன் மற்றும் துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நினைக்கல அதுவும் தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: ஐந்து மணி பத்து நிமிஷம் அண்ட் வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ என்ன பண்ணுறீங்க, கால் பண்ண வேண்டியதானே 800-8940. எஸ் அதாவது இன்றைக்கி என்ன பேசலாம்னு யோசிச்சே இருக்கும்போது நான் பார்த்த ஒரு வீடியோ நான் சொன்னேன் இல்லையா, ஆண்களுக்கு மீன் பெண்களுக்குடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த க்வெஸ்டன் உங்களுக்கு தான். பேச்சுலர்ஸ் தான் எனக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீட்டில் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு நீங்கள் தயாராகிடுச்சு, லவ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒரு லவ் வேலைக்காகல கடைசியில், ஓகே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் ஏதாவது பார்த்து ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, நல்ல பையனை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. அப்போது உங்களுக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக படுது, அண்ட் என்னென்ன மாதிரி டிமாண்ட் வந்து க்ரூம் ஆர் பிரைட் சைட்ல இருந்து வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசணும்னு எனக்கு தோணுச்சு. என்னென்ன காரணங்கள்னால நீங்க நினைக்கிறீங்க, எப்பா இதெல்லாமாப்பா கேட்பீங்க, எப்பா இதெல்லாமா பார்ப்பீங்க, எப்பா இப்படியாப்பா அரேஞ்ச் மேரேஜ், இஸ் திஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது. பேச்சுலர்ஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இப்ப நான் பாருங்களா, கண்டிப்பா அவங்க மட்டும் பேச்சுலரா இல்லாம இருக்கட்டும். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: தம்பியா. ஹலோ தம்பியா.
3: கேக்குது
2: கேக்குதா? உங்க பேரு?
3: என் பேரு
2: அவங்க வந்து அவங்க ஒரு வேலை போட்டு நீங்க ஒரு வேலைக்கு போங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல, எது எம் பண்ண வேலைக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேப்பாங்க.
3: ஆமா
2: ஆமா. சரி, வேற என்ன டிமாண்ட் எல்லாம் வைக்கிறாங்க?
3: டிமாண்ட் நார்மல் தான், முன்னாடி இருக்கிற மாதிரி சொந்த வீடு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் விசாரிக்கிறாங்க.
2: சரி தம்பி, ஏன் லவ் மேரேஜ் பண்ணல?
3: நானா பண்ண மாட்டேங்க, நம்ம பண்ண அவங்க திரும்ப பண்ணும்ல.
2: ஓகே, சோ அரேஞ்ச் மேரேஜ் உடைய கட்டமைப்புல பாக்கும்போது இப்ப ஃபாரின் தான் உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு.
3: கண்டிப்பா
2: உள்ளூர்ல வேலை பார்த்தா ஓகே.
3: ஆமா, உள்ளூர்ல வேலை பார்த்தா ஓகேங்கறாங்க.
2: ஓகேங்கறாங்களா? முன்னாடி எல்லாம் ஃபாரின் மாப்பிளைக்கு டிமாண்ட் அதிகமா இருந்துச்சே.
3: ஆமா, இப்ப அப்படி இல்ல.
2: இப்ப அப்படி இல்ல. எந்த ஊரு நீங்க?
3: திருநெல்வேலி.
2: உங்க ஊர் சைடு வந்து ஃபாரின் மாப்பிளைக்கு இப்ப டிமாண்ட் இல்ல?
3: ஆமா, கண்டிப்பா இல்ல.
2: சரி, கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் நீங்க எனக்கு கால் பண்ணி அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா?
4: Back to back.

0: ஏரியா.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: அமீரகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தியோட நியூ இயர் சர்ப்ரைஸ்.
5: ஆமாங்க, இப்போ இந்த புத்தாண்டுக்கு 360 திர்ஹாம் ஆண்டு சந்தா செலுத்தினா 425 திர்ஹாம் மதிப்புள்ள அட்டகாசமான கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க 800-58.
5: தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: Dear bachelors, call pannunga 800-894-0524 on the clock. The evening Karak with me, Arjuna Vedan, 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. So, என்ன காரணங்கள்னால நீங்க நினைக்கிறீங்க உங்க கல்யாணம் தள்ளி போகுது, அல்லது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு வரும்போது என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களையே யோசிக்க வச்ச, ஃபீல் பண்ண வச்ச விஷயங்கள் என்னன்னு நீங்க சொல்லுங்க. 800-894-0 கால் பண்ணி. Let's have UAE update now.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ இப்போ வந்து பார்க்கிங் வந்து பார்க்கிங் சார்ஜஸில் 5% வேட் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை டோல்கேட்ஸ்லையும் நீங்கள் வந்து 5% வேட் வந்து இன்க்ரீஸ்டு ப்ரைஸில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ வேட் தான் 5% அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறாங்களே தவிர சாலிக் அண்ட் பார்க்கினுடைய டேரிஃபில் எந்த மாற்றமும் இல்லை, அது அதே மாற்றம் தான். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களோ, அதாவது ப்ரீமியம் பார்க்கிங் ஹவர்ஸ் வந்து பர் ஆர் வந்து 6 திரம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்க்ளூடிங் வேட் என்னவாக இருக்குன்னா 6 திரம்ஸ் அண்ட் 30 ஃபில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் பார்க்கிங் நீங்கள் வந்து 4 திரம்ஸ் பே பண்ணிருக்கீங்க. ஸோ இனிமே வந்து வித் வேட் இட் வில் பி 4 திரம்ஸ் 20 ஃபில்ஸ் அண்ட் லோவர் டாரிஃபாக இருக்கக்கூடிய 3 திரம் பர் ஹவர் வந்து நீங்கள் வந்து 3 திரம்ஸ் 15 ஃபில்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அண்ட் இருக்கிறதே லோவர் டாரிஃப் அப்படின்றது 2 திரம் பர் ஹவர், அது வந்து வித் வேட் நீங்கள் வந்து 2 திரம் அண்ட் 10 ஃபில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டோல்காக ப்ரைஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து 50 திரம்ஸ் நீங்கள் யூஸ்வலி பே பண்ணுவீங்க இல்லையா, இனிமே வந்து நீங்கள் சாலிக் டோல்காக வந்து ஆக்டிவேட்டிங் காஸ்ட் வந்து 50 திரம்ஸ் இருக்கிற இடத்துல 52 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து புது டேரிஃபாக இருக்கும். நீங்கள் இனிமே உங்களுடைய பார்க்கிங் அண்ட் நீங்கள் வந்து சாலிக் டோல்கேட்ஸ்க்காக காசு பே பண்ணும்போது.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: Okay bachelors, கால் பண்ணிட்டீங்களா, எடுக்கலாமா உங்க கால? ஹலோ வணக்கம். வணக்கம், ஹாய், குட் ஈவினிங்.
4: ஆ குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். சொல்லுங்க, நீங்க பேச்சுலரா ஃபர்ஸ்ட்?
4: ஆமா பேச்சுலர்.
5: ஆமா பேச்சுலர்.
2: ஆமா ஆமா, எத்தனை பேர் சுத்தி இருக்கீங்க?
5: ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்.
2: கல்யாண சுந்தரம், கல்யாணம் ஆகலே. என்ன காரணத்தினால உங்களுடைய கல்யாணம் அப்படி தள்ளி
5: போகுது?
2: கொஞ்சம் போச்சு, அவர் பேரும் தெரியல ஒன்னும் தெரியல. சரி பரவாயில்ல விடுங்க, 90s நாட் அவுட்ல பாட்டு வரது கேட்டு வாங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதா.
6: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
7: 91 போடு.
8: 90s not out.

0: தியார் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ரெடியா?
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak.
2: Welcome back. It's 5:38 on the clock and call பண்ணுங்க 800-8940. So traffic update அப்படி பார்த்தலாமா?
3: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
2: சோ வண்டி எடுத்து அப்படியே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க E311 வழியாக டுவர்ட் ஷார்ஜா போறோம் நினைக்கிறீங்கன்னா அலுவக்கா 1-ல இருந்தே உங்களுக்கு டிராபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிட்டிசன் பிரதீஷ் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அது போக உங்களுக்கு மோயிஸ்னா 1 கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்த ஏரியாவில் வந்து எஸ் உள்ள, அதுக்கப்புறம் மோயிஸ்னா 4 கிராஷ் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கனால அந்த லைன் செம்ம டிராஃபிக்கில் இருக்குது. அண்ட் நாதல்லம்மர் ரோடு ஆல்சோ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் E11 நல்ல டிராஃபிக், ஸோ பீக் டிராஃபிக்கில் இருக்குது. இங்கேனா தேரா சிட்டி சென்டர், தேரா கிளாக் டார்கிட்ட இருந்தே சரியான டிராஃபிக். ஸோ எஸ் அல்கியாதா மெட்ரோ கிட்டையும் அண்ட் சாரா சென்டர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ஜாக்குள்ள அல்வாதா ஸ்ட்ரீட் வழியாக போகிறீங்க, நேஷனல் பெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா நல்ல டிராஃபிக்கில் பொறுமையாக தான் போக முடியும்.
3: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: ஸோ எஸ் இந்த பர்டிகுலர் டே, இந்த பர்டிகுலர் 1 hour முழுக்க முழுக்க பேச்சுலர்ஸ்க்கு தான். ஸோ பேச்சுலர்ஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ வணக்கம். அந்த லைன் கட்டாச்சு. ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்றதோட சேர்த்து ரேடியோவை நீங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே எக்கோடிக்கும். ஹலோ. குட், சொல்லுங்க உங்க பேர்.
4: என் பேர் சோனை கருப்பு மேடம்.
2: சோனை
4: கருப்பு.
2: சோனை கருப்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
4: கல்யாணம் ஆகலை மேடம்.
2: ஆகல, கரெக்டா தான் கால் பண்ணிருக்கீங்க. என்ன காரணங்கள்னால உங்க கல்யாணம் தள்ளி போகுது?
4: நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிறேன் மேடம், ரொம்ப நாளா.
2: சாரி, ஐம் வெரி சாரி. சரி, இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து பெண் தேர் படலம் ஆரம்பிச்சிருச்சு.
4: ஆமா மேடம்.
2: என்ன காரணங்கள்னால வந்து ரிஜெக்ட் பண்றாங்க பெண் வீட்டார்?
4: முதல்ல ஒண்ணு வேலை வெட்டிக்கு போகாம அப்படி சுத்தி திரிஞ்சே மேடம்.
2: அப்ப ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு.
4: ஆமா, அப்ப ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு. நான் துபாயில வர்க் பண்ணிக்கிறேன், மேசனாரி. இந்த டைம்ல வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு உங்களுக்கு.
2: ஓகே, என்னென்ன ரீசனுக்காக வந்து பெண் வீட்டார் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் புதுசு புதுசா வருது, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, வியர்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. 800-8940. சில்லாக் சாங் வருது, தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: சம்மர்
0: வந்துருச்சேன். Terms and conditions apply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. பல நேரங்களில் பிடிச்ச மாதிரியும் அதை சகிச்சுக்கிட்ட மாதிரியுமே வாழ்க்கையை நம்ம வந்து முன்னாடி கொண்டு போக வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலனா பிடிக்கல, வரல, வேண்டாம் அப்படின்னு நம்மளால அப்படியே ஸ்ட்ரைட் ஆன் த ஃபேஸ் நம்ம சொல்ல முடியும். But today it's not possible. Okay, welcome back and yes, the evening correct with me Arjuna Veda only on 89.4 Tamil FM. So, நீங்க ஒரு பேச்சுலர் அப்படின்னா நீங்க வந்து கல்யாணத்துக்காக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன மாதிரி டிமாண்ட் வந்து பெண் வீட்டார் சைட்லேருந்து அல்லது மாப்பிள்ள வீட்டார் சைட்லேருந்து வருது. ஸோ விச் சீம்ஸ் டு பி வியர்டோ சின்ஸும் விச் சீம்ஸ் டு பி லைக் இதெல்லாமா உங்கள் டிமாண்டு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை பற்றி பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் மேம்.
1: சார், நீங்க பேச்சுலரா?
2: பேச்சுலர் தான். நான் வந்து பாட்டு கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்க போட்டு மட்டான ஒரு குண்டு தூக்கி போட்டீங்க.
1: குண்டு தூக்கி போட்டீங்களா? ஆச்சா, ஆயிடலையா கல்யாணம்?
2: கல்யாணம் ஆயிடுச்சு.
1: ஆயிடுச்சு, ஆனா பேச்சுலரா வாழ்றீங்க.
2: ஆமா, பேச்சுலர் மேம்.
1: அரேஞ்ச் மேரேஜ்.
2: அரேஞ்ச் மேரேஜ்.
1: நீங்க உங்க டைம்ல என்ன மாதிரி டிமாண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க? எல்லாருமே அவர் பாட்டே கேக்குறீங்களா என்ன கதை?
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பழைய பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.
1: ஓகே, எனிவே தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். டேக் கேர், பை.
2: வெல்கம் மேம்.
1: பை. So yes, நம்ம அடுத்த டாபிக்கோட அடுத்த மணி நேரத்தில் சந்திக்கலாம். ஸ்டேடியம் 89.4 தமிழ் எஃப்எம். யுஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திருமண மேடைகளில் ஸ்டாலின் பேசியதை விஜய் விமர்சித்ததற்கு திமுக பதிலளித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்று கேள்வி எழுப்பிய எழிலன், பிரதமரை சந்திக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் என்று கூறினார். ஆளும் கட்சியாக இருந்தால் இஷ்டத்துக்கு பேச முடியாது என்று கூறியவர் அண்ணா என்று எழிலன் குறிப்பிட்டார். 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு தொடக்க புள்ளி, கலைஞரின் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திட்டம்தான் என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் தொடக்கம்தான் என்றும் தெரிவித்தார். ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, கொலைகள் என குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுகவை குறை கூறிக்கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் என்று கனிமொழி MP தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பற்றி முதலமைச்சர் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். திமுக மீது முதலமைச்சர் விஜய் குறை கூறுவதால் மக்கள் எதையும் மறந்து விடமாட்டார்கள் என்றும் கனிமொழி MP தெரிவித்தார். இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வெங்கிட சுப்பிரமணிய மோகனா, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பல்லி ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டது. புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டு சட்ட அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பதற்காக எதிர்வரும் June 26 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமாதிபரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார். பூர்வாங்க வழக்கு விசாரணையை நிறைவு செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக்க சீராகல வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பதற்காக அதனை June 26 அழைக்குமாறு உத்தரவிட்டார்.
1: அமீரக செய்திகள்.
2: குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் கொடுமையானவை என ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குவைத் மீது ஈரான் இன்று நடத்திய தாக்குதல்கள் பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாக அவர் கூறினார். இது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கை என்றும் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கின்றன என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்துடன் துணை நிற்கும் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். குவைத்தின் பாதுகாப்பே எங்களின் பாதுகாப்பு என்பதையும் இந்த அபாயகரமான தாக்குதல்கள் பிராந்தியத்துக்கும் அதன் ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தலாக உள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றும் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து கத்தார் பிரதமரும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி இன்று சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இக்னாசியோ காசிஸுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இதன்போது கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பாகிஸ்தானின் பங்கேற்புடன் நடைபெற்று வரும் அமெரிக்கா ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் பிராந்திய ராஜதந்திர நிலவரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. பிராந்திய அமைதி மற்றும் பதற்ற தணிப்புக்கான தூதரக முயற்சிகளை முன்னெடுப்பதில் இருதரப்பினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.91% சரிந்து 4,481.69 ஆக உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 547.50 இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று மாலை நிலவரப்படி 541.75 வீழ்ச்சியடைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 507 திரம்ஸில் இருந்து 501.75 சரிந்தது.
3: பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com ஆர் கால் 800 zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
0: Okay. 89.4. Tamil FM. FM.
1: 89.4. Star of the month.
4: Star of the month.
5: Singer SP.

0: சொல்லுங்க 800-8940. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க ரேடியோ வாலியூம் மியூட் பண்ணாதான் நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்கும். ஹலோ, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க. குட் ஈவினிங். உங்க பெயர்?
1: பெயர் அக்பர்.
0: அக்பர், கரெக்ட்டுங்களா? அக்பர், பேச்சுலரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாக்கள், இந்த ஜெனரேஷன் அம்மாக்கள் தான் லாஸ்ட் இன்னசென்ட் மொமெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாம் வந்து தெளிவா இருக்காங்க. சோ அம்மா கிட்ட பார்த்த ஒரு இன்னசென்ஸ், உங்க வைஃப் கிட்ட மிஸ் ஆகுற ஒரு இன்னசென்ஸ் என்ன? எங்க அம்மா இதுல விஷயத்துல எல்லாம் ஏமாத்த முடியும், ஆனா என் வைஃப ஏமாத்தவே முடியாது அப்படின்னா என்னது? எந்த விஷயத்துல எல்லாம் அதான் ரொம்ப ரிஸ்க். இந்த பர்டிகுலர் விஷயம் எங்க அம்மா எப்பவுமே என்ன நம்பிடுவாங்க, ஆனா என் வைஃப்
1: எங்க அம்மா கிட்ட
0: பாருங்க.
2: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஒரு ஆறு நாளா வந்து வெளியில எங்கேயும் பெருசா போகாததுனால வெளியில வெயில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு பெருசா தெரியல. அப்படியே போயிருந்தாலும் ஒரு மாலுக்கு தான் நான் போனேன். ஆனா வெதர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமிடிட்டி வந்து 75% நாளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறத விட ஹியூமிடிட்டி இன்னும் அதிகமாகும். இன்னும் நீங்கள் வந்து இந்த வெயில ரொம்ப நேரம் நிற்க முடியல, வாங்க வீட்டு காருக்குள்ளே போயிடலாம், வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக 46°C வரைக்கும் வெப்பம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: So yes, back to back ரெண்டு பாட்டு உங்களுக்காக காத்திருக்கு. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த டாபிக்ல கண்டினியூ பண்ணலாம். அதாவது டாபிக் என்னன்னா, நம்மளுடைய அம்மாக்கள் நல்ல இன்னசென்ஸ், அழகா நம்ம வந்து ஏமாத்தலாம். பட் அந்த மாதிரி இந்த விஷயத்துல ஏன் மனைவி என்னால ஏமாத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது என்னங்கிறத யோசிச்சு தெளிவா கால் பண்ணுங்க 800-8940. அதே மாதிரி நீங்க வந்து வைஃப் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து எங்க அப்பா எல்லாம் புரிஞ்சு பாருங்க இந்த விஷயம், ஆனா என் புருஷனுக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குதுங்க அப்படின்றதையும் கால் பண்ணுங்க. 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
4: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகை.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: அதாவது டாபிக் வந்து மாறிடுச்சு. முதல்ல வந்து பேச்சுலர்ஸ்க்காக நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டாபிக் வச்சுருந்தோமா, இப்போ கல்யாணமானவர்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனைவியோடைய அந்த ஸ்மார்ட்னஸ், உங்கள் அம்மா கிட்ட இருந்த அந்த இன்னசென்ஸில் அப்படி பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? எங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்த நான் சொன்னால் அழகாக ஏமாந்துருவாங்கங்க, ஆனால் என் ஒய்ஃப் கிட்ட அது நடக்கவே நடக்காதுன்னா எந்த விஷயங்களில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதே விஷயங்களுக்காக உங்கள் அம்மாவை அழகாக சமாளிச்சு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது ஒய்ஃப்மார்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவர்மார்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கல, வேற உங்க அப்பா அந்த விஷயத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது என்ன? பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: ஹாய்.
3: ஹலோ மேடம்.
2: ஹலோ சார், ரேடியோ வால்யூம் மியூட் பண்ணுங்க சார்.
3: ஓகே மேடம்,
2: இப்ப சொல்லுங்க.
3: என் பேர் காட்டுராஜா.
2: காட்டுராஜா வணக்கம். உங்க பேர் காட்டுராஜாவா?
3: ஆமா, என் பேர் காட்டுராஜா.
2: சிங்கமா நீங்க?
3: ஆமா, திருநெல்வேலி சிங்கம்.
2: திருநெல்வேலி சிங்கமா நீங்க? ஓ நைஸ், சொல்லுங்க சிங்கம்.
3: எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ். பழைய டாபிக் கேட்டா பொண்ணு பார்க்க போகும்போது நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான இதெல்லாம் இருந்துச்சு. பழைய டாபிக் நீங்க இப்ப மாத்திட்டீங்க.
2: ஆமா, நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் வச்சாங்களா?
3: ஆமா,
2: என்னென்ன வச்சாங்க?
3: பழைய
2: டாபிக் தான். ஓகே சரி, கண்டிஷன் சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு பார்த்தேன், வேற
3: ஒண்ணும் இல்ல. கண்டிஷன் பயங்கரமா இருக்கும்.
2: எந்த எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு?
3: எனக்கு வந்து 2017.
2: ஓகே, அப்ப சொல்லுங்க. பரவாயில்ல, என்ன கண்டிஷன் தெரிஞ்சுப்போமே.
3: கண்டிஷன் வந்துட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பொண்ணு. ரெண்டாவது வீட்டோடவே தான் இருக்கணும், கூட்டு ஃபேமிலியா தான் இருக்கணும்.
2: இது நீங்க போட்ட கண்டிஷனா?
3: இல்ல இல்ல, இது வீட்டுல போட்ட கண்டிஷன்.
2: உங்க வீட்டுல போட்ட கண்டிஷன்?
3: ஆமா.
2: அவங்க வீட்டுல போட்ட கண்டிஷன்?
3: அவங்க வீட்டுல போட்ட கண்டிஷன் எனக்கு தெரியாது.
2: தெரியாது, நீங்க தான் அப்ப மோசம். புரிஞ்சிருச்சு. ஏதோ 2017ங்கறனால அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு.
3: அப்படி இல்ல, அப்புறம் எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னாங்க.
2: ஓ சூப்பர். பொண்ணு கல்யாணம் நான் பண்றேனா நீங்க பண்றீங்களா? நீங்க கேக்கல.
3: அவ்வளவுதான் கேட்டோம்னா அவ்வளவுதான்.
2: அப்போ உங்க வைஃப் வந்து இப்ப சொல்லுங்க, ஸ்மார்ட்டா அம்மா கிட்ட மறைச்சு அம்மா கிட்ட ஈஸியா சமாளிக்க முடிஞ்ச விஷயம் மனைவி கிட்ட நடக்கவே மாட்டேங்குது.
3: அது சாரி, எனக்கு அம்மா வந்து சின்ன வயசுல இல்ல, அப்பா இருந்தாங்க. அப்பாட்ட வந்து சொல்லுவேன், ஆனா அப்பா வந்து ஏதாவது சொன்னா என்ன அக்செப்ட் பண்ணிடுவாரு.
2: சோ இந்த டாபிக் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல?
3: ஆமா, அதுல சம்பந்தம் இல்ல. புதுசா நீங்க ஒரு டாபிக் சொன்னீங்கல்ல, அதுல எந்த விதத்திலயுமே நான் அம்மாட்ட மிஸ் ஆன கேட்ச் பிடிச்சிருவாங்க சொல்லுறீங்களா? அதே மாதிரி வைஃப் டபுள் அம்மா ஆயிட்டாங்க.
2: ஈஸியா ஏமாத்துருவீங்களா?
3: ஐயோ, ஏமாத்தவே முடியாதுங்கிற
2: முடியாது. சரி, வேணும் உங்களுக்கு, நீங்க அவ்வளவு கண்டிஷன் போட்டீங்களா, அப்படித்தான் வேணும். தேங்க்யூ காட்டுராஜா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்களும் கால் பண்ணுங்க. 800-8940 தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் வேதா, 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தி ஈவினிங் கரக் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் டு யூ பை
5: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ். இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.
6: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
2: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி. சோ ஓகே சொல்லிட்டேன்.
1: உனக்குன்னு அமைது பாரு.
2: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர ஜூன் 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவென்ட்க்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
3: m4marry.com where families find each other.

0: evening karak the evening karak traffic la matna unna time pass panna vekkatta gadagadana chai nu kulichu onney vai panni kaatta the evening karak
1: இந்த கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதும், அந்த கேள்வி கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதும், நம்ம ஷோல இருக்கும்போது கால் பண்றதும், நம்ம கால் பண்ணும்போது எடுக்காம இருக்கிறதும், இதெல்லாம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இப்ப நீங்க சரியான பதில் சொல்றதுக்காக 800-8940 கால் பண்ணுவீங்களா? தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா, ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எஸ், நீங்க வந்து கல்யாணமானவர்கள் அப்படின்னா உங்களுடைய அம்மா கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆன விஷயங்கள், பட் இப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல டபால்னு கண்டுபிடிச்சிடறாங்கன்னா அது என்ன? அண்ட் தி செகண்ட் திங் என்னன்னா, நீங்க ஒய்ஃப் மார்கள் அப்படின்னா எங்க அப்பா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாருங்க, பட் என்னுடைய கணவர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னா அது என்ன? பேசலாமா? கால் பண்ணுங்க 800-8940. ஹலோ, வணக்கம்.
2: ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? ரேடியோ வால்யூம் மியூட் பண்ணுங்க.
2: இல்ல, ப்ளூடூத்ல பேசுறேன்.
1: ப்ளூடூத்ல பேசுறீங்க? அந்த ஏசி காத்து என் காதுக்குள்ள அப்படி அடிக்குது.
2: ஓ, ஒண்ணே ஏசி ஆஃப் பண்ணீங்க.
1: ஆ, வெரி குட். ஏசி ஆஃப்
2: பண்ணீங்க.
1: நல்லா இருக்கு. உங்க பேர்?
2: பாண்டியன்.
1: பாண்டியன். பாண்டியன் என் ராஜ்யத்தில் உய்யாலாலா தான நீங்க?
2: என்ன
1: கதை உங்க
2: கதை?
1: அழகாங்க. இது மட்டும் இல்லாம இன் ஜெனரலி அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட் தான் நம்ம அம்மாக்களை விட. எனிவே, தேங்க் யூ பாண்டியன், தேங்க்ஸ் ஃபார் காலிங். பை பை பை. பேசலாம். அடுத்து வந்து நீங்க வந்து பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு கேப்பீங்க இல்லையா? இந்த சாங்க்கு அப்புறம் வரக்கூடிய பாட்டு உங்க பாட்டு, அதாவது நீங்க என்ன பாட்டு கேக்குறீங்களோ அந்த பாட்டு. ஸ்டே ஹியர், 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
8: JM brand AC da,
9: JM brand AC da.
10: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
11: Inda samrajyathin miga mukhyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom. Nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottiyalargal.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனச காணோம்?
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பொன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கங்க.
3: வணக்கம்
2: வணக்கம். உங்கள் பெயர்
3: பவித்.
2: பவியா?
3: பவித். பவித்.
2: பவித், உங்க பெயரே பவித்தா?
3: ஆமா.
2: ஓ, ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் சொல்லணும் என்ன?
3: எஸ் எஸ். ரெண்டு மூணு தடவை சொன்னாதான் அவங்களுக்கே புரிஞ்சுது.
2: வீட்டுல கேட்டிருக்கீங்களா?
3: ஆமா, கேட்டேன்.
2: சொல்லுங்க.
3: முன்னாடி
2: நீங்க பஞ்சமிட்டாய். பஞ்சமிட்டாய் வேற
3: பாட்டு
2: கிடைச்சிருச்சு. சரிங்களா?
3: ஓகே.
2: 80களல தான பிறந்தீங்க?
3: இல்லங்க,
2: அதுக்கு முன்னாடியா?
3: ஆமா, அதுக்கு முன்னாடி.
2: அதான் 60ஸ்ல பிறந்தேன். 60ஸ்லயா?
3: 50ஸ்ல.
2: 50ஸ்ல ரிட்டையர் ஆலையனோ?
3: எப்போ அதான் போயிட்டு இருக்கேன், ரிட்டையர் ஆகணும் நினைக்கிறேன்.
2: Thank you so much Pavi, thanks for calling anyways. பாட்டு கேக்கலா தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேத ஆன் லியோ 89.4 தமிழ் FM.
4: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
5: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.
6: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
7: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seithi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. திமுகவை மிஞ்சிய முதலமைச்சர் விஜயின் பேச்சு என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல், எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பேற்க மனமில்லாமல் ஆச்சரிய குறித்தனமாக பேசியுள்ளார் முதல்வர் என்று அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்து விட்டால் போதுமா? நிர்வாகம் தானாக செயற்படுமா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தனது ஆட்சியில் இத்தனை குற்றங்கள் நடக்கின்றதே, இத்தனை மரணங்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லையே, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட உங்கள் முகத்திலோ பேச்சிலோ கவலை வருத்தம் தெரிந்ததா? இதை சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு இருந்ததா? இது தன் முறைப்பு இல்லாமல் வேறென்ன என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சிபிஎஸ்இக்குள் பிக் பாக்கெட் திருடர்கள், ஜாக்கிரதை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்வதற்கு கட்டணங்கள் என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும், சிபிஎஸ்இக்குள் இருக்கும் பிக் பாக்கெட் திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கும் மதிப்பெண்களை மறுகூட்டல் செய்வதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் பிக் பாக்கெட் திருடர்கள் சிபிஎஸ்இக்குள் இருப்பதையும் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையுமே காட்டுகின்றது என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். கேரம்போர்டு விவகாரம் தொடர்பாக சட்டமா அதிபரால் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நிராகரிக்குமாறு கோரி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தாக்கல் செய்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஜூன் மாதம் 17 தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மனு இன்று பி குமாரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராச்சி ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் இந்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஜூன் மாதம் 17 தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு தூதரக கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகளை வழங்குவதற்கான அலுவலக மட்டத்திலான தயார்படுத்தல்கள் இம்மாதம் 15 தேதிக்கு முன்னர் நிறைவடையும் என்று அல் ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. அல் ஹிந்து குழுமம் அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சேவைகள் ஜூலை 1 முதல் தொடங்கும் என்றாலும் ஜூன் 15 தேதிக்குள் அனைத்து அலுவலகங்களையும் முழுமையாக செயற்பட வைக்க எதிர்பார்த்துள்ளதாக அல் ஹிந்து குழுமம் தெரிவித்துள்ளது. இந்த 16 மையங்களும் கடவுச்சீட்டு மற்றும் விசா செயலாக்கம், ஓசிஐ அட்டை சேவைகள், காவல்துறை அனுமதி சான்றிதழ்கள், ஒப்படைப்பு சான்றிதழ்கள், சர்வதேச நுழைவு திட்ட சரிபார்ப்பு, அப்போஸ்டில் மற்றும் சான்றிதழ் சான்றளிப்பு மற்றும் பிற தூதரக ஆதரவு சேவைகள் உள்ளிட்ட சேவைகளை வழங்க உள்ளன. கடந்த 6 வாரங்களில் பங்களாதேஷில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதலால் அரசின் நிதிநிலைக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பங்களாதேஷில் இன்று எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 6 வாரங்களில் இது 2வது விலை உயர்வாகும். பங்களாதேஷ் தனது எரிபொருள் தேவையின் சுமார் 95% இறக்குமதி செய்கின்றது. அதில் பெரும்பாலான எரிபொருள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே பெறப்படுகின்றது. எனவே மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் மற்றும் அதன் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்கள் பங்களாதேஷின் எரிபொருள் இறக்குமதி செலவினத்தை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் கடும் உயர்வை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 7.14% உயர்ந்து 93.60 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 6.17% உயர்ந்து 96.74 டாலராக உள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது குறைவடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஏற்றம் கண்டுள்ளன.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
6: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: Clock, welcome back. Evening Karak with me, Arjun Veda. So this is the final hour of the Evening Karak. நாலாவது மணி நேரத்துக்குள்ள நாம வந்தாச்சு. நீங்க என்னமோ தேடுறீங்களே, என்னது என்னங்க? ஓ, மைக் வேணுங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம், மைக் என் கையில் வந்துருச்சு, அதனால வந்து நிறுத்த விட்டு நகர முடியாமல் பேச முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து பொதுவாக இந்த லாஸ்ட் ஹவரில் ஒரு கேம் விளாடுவோம். அந்த கேம் என்னன்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அண்ட் நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா, பாட்டு கேட்க கால் பண்ணுறீங்கன்னா பாட்டுக்காக கால் பண்ணாதீங்க, பாட்டு தர போகிறது இல்லை நான். பட் கேம் ஏதாச்சும் விளாடுறீங்களா நீ வேதா? சரி, நம்ம கேம் விளாடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 800-894-0. லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குன்னு சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது எந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் ஆன மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை. பட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன வயசு சார்ந்தவங்க, ஒரு 30 வயசில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து அட்டாக் அல்லது சீரியஸான லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸில் வந்து அவங்க அட்மிட் ஆகிறதுலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக வந்து டாக்டர்ஸ், யூஏஇ டாக்டர்ஸ் என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா, வேப்பிங் வந்து லைஃப் த்ரெட்டனிங் லங் டேமேஜஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஸ்மோக் ஒரு வேப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சிகரெட் ஸ்மோக்கிங்கோட வேப் இன்னும் ரொம்ப டேஞ்சர். அண்ட் அதன் மூலமாக உங்களுக்கு உயிரை போகக்கூடிய வகையில் ஆபத்தான பல விஷயங்கள், எஸ்பெஷலி உங்களோட லைஃப் லங்குக்கு அது ரொம்ப அதிகமான டேமேஜஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிகோட்டின் அண்ட் டபாக்கோ ப்ராடக்ட்ஸை தவிர்ப்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் டாக்டர்ஸ் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ரீசெண்டாக ஒரு 16 வயசு டீன் வந்து லங் டேமேஜ்னால ஐசியூவில் அட்மிட் பண்ணதுக்கான காரணம் வேப்பாக இருந்திருக்கு. ஸோ எஸ், ஸோ டாக்டர்ஸ் வார்ன் பண்ணக்கூடிய விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க, ரெஸ்பான்சிபிளாக இருங்க. யாருக்காக இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் கண்டிப்பாக வேணும்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: எஸ், கேம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப காலமாக விளையாடி அழுத்து போன கேம்னு சொல்லலாம், அல்லது எனக்கு வந்து டக்குன்னு யோசிக்க முடிஞ்ச ஒரு கேம்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு ரூமில் ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு அது அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம மாறி மாறி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீட்டுடைய லிவிங் ரூமில் என்னெல்லாம் இருக்கும், என்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பொருட்களை மாற்றி மாற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு 5 செகண்ட்க்கு மேலே டைம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அவுட்டு. உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த போட்டி. இந்த போட்டியில் நீங்களா நானா அப்படின்னு பார்த்துலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் வேதா, ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Back to back.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
3: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAEல உங்க 3 இயர்ஸ் ஜர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
1: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
4: Sirathayum Tamili Oliye.

0: தமிழே,
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
2: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: என்ன பண்றது தெரியல, டாபிக் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஏதாவது கால் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணா அவங்க காலை நான் எடுப்பேன், அவங்க கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவேன். ஸோ ஏன் கூட சேர்ந்து கேம் விளையாட நீங்க தயார் அப்படின்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஊர் சுத்தி நிறைய ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ஸ் நடந்தது, நிறைய ஆஃபர்ஸ் நடந்தது, நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு ஆஃபர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. யாராவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் போக வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தான் ஜாய் ஆலுகாஸ். ஏன்னா இப்போ ஜாய் ஆலுகாஸ் பிக்கஸ்ட் ஜுவல்லரி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வித் ஃப்ளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், பால்கி அண்ட் ப்ரெஷஸ் ஜுவல்லரி. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் திஸ் ஆஃபர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஸ், பிகாஸ் இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டுமே அருகில் இருக்கக்கூடிய ஜாய் ஆலுகா ஷோரூமும் விசிட் பண்ண மறந்துடாதீங்க. சையாஸ் நம்ம கூட இப்போ விளையாடுறதுக்கு யார் தயாரா இருக்கா? ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர்?
3: என் பேர் ஜின்னா.
2: ஜின்னாவா?
3: எஸ்.
2: ஜின்னாவா உங்க பேர்?
3: ஆமா.
2: ஐயோ, ரேடியோல இருக்கீங்களே, வேற ஏதாவது கேட்க முடியாது எனக்கு. சரி, விடுங்க. ஜின்னா, எந்த ஊர் நீங்க?
3: ராமநாதபுரம்.
2: ராமநாதபுரம். சரி, உங்க பேருக்கு என்ன அர்த்தம்?
3: படம்
2: பார்க்க ஒரு தியேட்டர்ல என்னெல்லாம் இருக்கும்? மாறி மாறி நம்ம சொல்லணும். என்னது? மண்ணு கூச்சி வச்ச மண்ணு போடுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. தண்ணி, வாட்டர் பாட்டில். சூப்பர், லேட்டா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நம்ம இந்த கேம் நல்லா விளையாண்டதுக்காகவும் ஜின்னா நீங்க கால் பண்ணதுக்காகவும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஜின்னா. சரி, ஜின்னாவை தொடர்ந்து இப்போ 90s நாட் ஹவுட்ல ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் வருது. ஸ்டேடியம் 29.4 தமிழ் எஃப்எம்.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
5: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.
6: Ekne kana 91 pode.
7: Enadhu? 91.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir. Ready, sir.
2: Light.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெல்கம் பேக். இட்ஸ் 7:43 ஆன் தி கிளாக். அப்ப எப்படி வண்டி ஓட்டிட்டு எந்த பக்கம் போறீங்க? அந்த பக்கம் டிராஃபிக் இருக்கா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: நான் காண்பது என்ன கனவா அப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து கொஞ்சம் டிராபிக் கம்மியா இருக்கு டுவர்ட்ஸ் ஷார்ஜா போற லைன்ல, அதாவது நீங்க E311 வழியாக டுவர்ட் ஷார்ஜா வண்டி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, மிரதீப் கடந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கனால அங்க மட்டும் கொஞ்சம் டிராபிக் இருக்கு. ஸோ அது கடந்து இன்டு தி நீங்க ஷார்ஜாக்குள்ள போறீங்கன்னா டிராபிக் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் அதே மாதிரி E11 வந்து உங்களுக்கு அல்கியாதா மெட்ரோ கடக்கிற வரைக்கும் உங்களுக்கு டிராபிக் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து பெரிய டிராபிக் இல்லை. அண்ட் அல்வாதா ஸ்ட்ரீட், அப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் டிராபிக் இருக்கு. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு டுவர்ட் ஷார்ஜாக்குள்ள கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு, போற வழியில பெருசா டிராஃபிக் இல்ல. நேஷனல் பிளைன்ஸ் ஆஃப் கோர்ஸ் வழக்கமான டிராஃபிக் கண்ணில் தென்படுது, மற்ற ஏரியாஸ் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. அண்ட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிராஃபிக் சிக்னல் டிராஃபிக் அண்ட் சில இடங்கள்ல சில கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. சோ எஸ், டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: சில பாட்டெல்லாம் வந்து முன்னாடியே நமக்கு கேட்போம், நம்ம முதல்ல சாங் வரும், அந்த சாங்கோடைய ஆடியோ வெர்ஷன் கேட்டுட்டு

அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சவுண்ட் ட்ராக் கேட்டு அதுக்கப்புறம் தான் விஷுவல் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் சாங்குடைய சவுண்ட் ட்ராக் கேட்டுட்டு இந்த பாட்டு எப்படியோ அப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையில் இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன். ஆன் அந்த பாட்டுடைய விஷுவல்ஸ் வந்த பிறகு நான் சரியான டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த பாட்டு இப்போ உங்களுக்காக வருது. ஸ்டேட்யூன் 89.4 தமிழ் FM UI's நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நாம மியூசிக்.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்க அல்லது zoho.com இருக்கு வருக.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: உங்களுக்கு கிடைச்ச அந்த பிரேக் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். நமக்கு பிரேக் அப்படிங்கறது கண்டிப்பா தேவை. இப்ப நானே சில நேரங்களில் யோசிச்சது உண்டு, இப்படி ஒரே மாதிரி மொனோட்டனஸா லைஃப் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு பிரேக்கே எடுக்க கூடாதுன்னு. இந்த பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சி வி சூசிங் நம்மள தான் சூஸ் பண்றோம் அப்படின்னா சூசிங் ஓவர் அதர் திங்ஸ் நம்ம தான் தேவை அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு கூட இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படி ஈஸியாக ஒரு பிரேக் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஆனால் அதுக்கு தான் வந்து முன்னாடிலேருந்து எப்போவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது எல்லாமே அதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது நேற்று நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். லைக் அம்மாக்கள், நம்மளுடைய அம்மாக்கள் அவங்க வந்து அப்பா மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் அந்த டைமில் வந்து ஹோம் மேக்கராக தான் இருந்தாங்க. ஸோ அப்பா வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுக்கும்போது என்ன தான் அப்பா ரொம்ப கம்மியாக காசு கொடுத்தாலும், எவ்வளோ தான் கம்மியாக அப்பா காசு கொடுத்தாலும் அம்மாக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இப்போது பொதுவாக ஒரு மாதத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 5000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அப்பா அந்த மாதம் வந்து 4000 தான் நல்லா கொடுக்க முடியும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னா அதுலேயும் அப்பா அம்மா வந்து ஒரு 500 ரூபா சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ எந்த எமர்ஜென்சி வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரிசெஷன் வந்த டைமில் இந்தியா காப்பாற்றப்பட்டுச்சு. ஏன்னா இந்திய வீடுகளில் வந்து சேமித்து வச்ச பணம் இந்தியாவை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற கதையும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு என்றைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அதே நேரமே கொஞ்சம் இந்த கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தேவையான ஒரு கைண்ட் ஆஃப் பைசா சேர்த்து வைக்க வேண்டியதும் அவசியம். ஏன்னா லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம எவ்வளோ ஓடுறோமோ அது அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போவோம். என்னைக்கு நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோமோ லைஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் வி நீட் அ பிரேக், வி நீட் அ டைம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி இயங்குது அப்படின்னா அது நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மூவ் ஆகுற மாதிரியும், நம்ம வந்து ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்குமே நினைக்கும் போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ். ஏன்னா 1905 அதாவது 1907, இது கரெக்டாக தான் சொன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தமிழில். ஸோ 1905 வந்து கண்டுபிடிச்சிட்டாரு டைம் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஓடாது, அது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஓடும் அப்படின்னு. ஸோ எஸ், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். NS89.4 தமிழ் எஃப்எம் உடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் மூலமாக எப்பவுமே எங்கேருந்து வேணாலும் எங்களை நீங்கள் கேட்கலாம். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருக்குது. ஐ சி யூ டுமாரோ. அண்டில் தென், திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜன் நிவேதா சைனிங் ஆஃப். டேக் கேர். குட் நைட்.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
4: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Near innum yeralamana offers.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது 8:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
2: மணிபாலன். தமிழக செய்திகள்.
3: தாவிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மீண்டும் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் இன்று திருச்சிக்கு வருகை தந்தார். திருச்சி ஜோசப் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்துக்கு வருகை தந்த முதல்வர் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தமிழகத்துக்கு திருச்சி எப்படி ஓர் இதயம் போன்றதோ அதுபோலவே என் இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் என்று அவர் கூறினார். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகவில்லை, 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்களால் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒரு கல்யாண வீட்டில் கூட போய் புலம்புகின்றார்கள் என்று முதலமைச்சர் விஜய் விமர்சித்தார். இத்தனை ஆண்டுகளாக மாறி மாறி ஏமாற்றி ஆண்டு கொண்டிருந்தவர்களை ஒதுக்கிவிட்டு என்னை முதல் சேவகனாக ஆக்கியுள்ளீர்கள், அதற்கு நன்றி என்று அவர் கூறினார். எதிர்காலத்தில் வரும் அனைத்து தேர்தல்களிலும் உங்கள் ஆதரவை அதிகம் பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. நீங்கள் அமைத்துக் கொடுத்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் கண்கூடாக பார்க்கப் போகின்றீர்கள் என்று தெரிவித்தார். விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினார்களே, இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று யோசித்தோம் என்று அவர் தெரிவித்தார். எதிர்காலம் என்பது உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த விஜயா அல்லது நம் ஆட்சியை தடுக்க முயன்ற ஸ்டாலினா என்பதுதான் போட்டி என்று அவர் தெரிவித்தார். அண்ணா ஆரம்பித்த கட்சியை அடிமை கூடாரமாக்கிவிட்டு உண்மையை சொல் உடன் பிறப்பே என கேள்வி கேட்கின்றார். திமுக தோல்விக்கான காரணத்தை அறிய உங்கள் குடும்பத்தில் போய் கேள்வி கேளுங்கள் என உண்மையான திமுக உடன்பிறப்புகள் கூறுகின்றார்கள் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். திருமண மேடைகளில் ஸ்டாலின் பேசியதை விஜய் விமர்சித்ததற்கு திமுக பதிலளித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்று கேள்வி எழுப்பிய எழிலன், பிரதமரை சந்திக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் என்று கூறினார். ஆளும் கட்சியாக இருந்தால் இஷ்டத்துக்கு பேச முடியாது என்று கூறியவர் அண்ணா என்று எழிலன் குறிப்பிட்டார். 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு தொடக்க புள்ளி கலைஞரின் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திட்டம்தான் என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் தொடக்கம்தான் என்றும் தெரிவித்தார். ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, கொலைகள் என குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். திமுகவை மிஞ்சிய முதலமைச்சர் விஜயின் பேச்சு என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல், எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பேற்க மனமில்லாமல் ஆச்சரிய குறித்தனமாக பேசியுள்ளார் முதல்வர் என்று அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்துவிட்டால் போதுமா, நிர்வாகம் தானாக செயற்படுமா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தனது ஆட்சியில் இத்தனை குற்றங்கள் நடக்கின்றதே, இத்தனை மரணங்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லையே, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட உங்கள் முகத்திலோ பேச்சிலோ கவலை வருத்தம் தெரிந்ததா, இதை சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு இருந்ததா, இது தன் முறைப்பு இல்லாமல் வேறென்ன என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: சிபிஎஸ்இக்குள் பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்வதற்கு கட்டணங்கள் என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும், சிபிஎஸ்இக்குள் இருக்கும் பிக் பாக்கெட் திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கும் மதிப்பெண்களை மறுகூட்டல் செய்வதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் பிக் பாக்கெட் திருடர்கள் சிபிஎஸ்இக்குள் இருப்பதையும் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையுமே காட்டுகின்றது என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை OSM முறையில் மதிப்பீடு செய்ததில் நிகழ்ந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் முறையில் திரையில் மதிப்பிடும் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அமைப்பு சமரசம் செய்யப்பட்டதை சிபிஎஸ்இ ஒப்புக்கொண்டுள்ளதாக காங்கிரசின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தன்னையோ தனது சகாக்களையோ எதற்கும் ஒருபோதும் பொறுப்பேற்க செய்ததில்லை. எனினும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜ தர்மத்தை நிறைவேற்ற பதவி விலக வேண்டும் என்று ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வெங்கிட சுப்பிரமணிய மோகனா, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பல்லி ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டது. புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டு சட்ட அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பல பகுதிகளில் மெனின்ஜைடிஸ் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்காக சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயலுமானவரை எப்போதும் கொதித்தாரிய நீரை அருந்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் நுஷானி தாபரேரா, தற்போது பதிவாகும் நோயாளர்களில் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் மெனின்ஜைடிஸ் நோயாளர்களே என குறிப்பிட்டார். இந்த நோய் தொற்று முதன்முதலில் April 15 மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள நோயாளர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை மாணவர்கள் என்றும் நேற்று மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனைய அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
4: அமீரக செய்திகள்.
3: குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் கொடுமையானவை என ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குவைத் மீது ஈரான் இன்று நடத்திய தாக்குதல்கள் பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாக அவர் கூறினார். இது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கை என்றும் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கின்றன என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்துடன் துணை நிற்கும் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். குவைத்தின் பாதுகாப்பே எங்களின் பாதுகாப்பு என்பதையும் இந்த அபாயகரமான தாக்குதல்கள் பிராந்தியத்துக்கும் அதன் ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தலாக உள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றும் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார்.
4: உலகச் செய்திகள்.
3: ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து விமானப்படை தளம் குறிவைக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் தீவில் தொலைத்தொடர்பு கோபுரம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு விமானப்படை தளத்தை இலக்கு வைத்ததாக ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. அந்த விமானப்படை தளம் எங்கு அமைந்துள்ளது என்பது தொடர்பில் IRGC வெளிப்படுத்தவில்லை. குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 2 ஈரானிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தங்களது படைகள் இடைமறித்து அழித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்ட அறிக்கையில் நேற்றிரவு தாமதமாக இந்த ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாகவும் அவை உடனடியாக முறியடிக்கப்பட்டதாகவும் சென்கோம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் எந்த அமெரிக்க ராணுவ வீரருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் குவைத் நாட்டில் பணியில் இருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே விரைவில் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்காக அவர் மேற்கொண்டு வரும் உறுதியான முயற்சிகளை பாராட்டியதாக மேக்ரோன் தெரிவித்தார். இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தனித்துவமான வாய்ப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த நிலைத்த நிலைத்தன்மையை ஏற்படுத்த முடியும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் தெரிவித்தார். இதனிடையே லெபனானில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Star of the month.
5: Singer SPB.

Star of the month. Star of the month. Singer SPB. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் வணக்கம். காலையிலே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, பட் ஸ்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அன்புடன் நான் உங்களுக்கு ரிலாக்ஸிங் டைமா இருக்க போது, நீங்க எவ்வளவு டிராபிக்ல மாட்டிட்டு இருந்தாலும், ஆஃபீஸ்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், பிரியா இந்த லீவ் விட்டாலும் விட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆஃபீஸ்க்கு போனோமா, ஏகப்பட்ட வேலை கொடுத்து நம்மளை அழகாக வேலை பார்க்க வச்சு ரசித்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, நம்மளோட கடமையை தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் பரவாயில்ல, இப்போது இந்த ரிலாக்ஸிங் டைம் அதுக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ என்ன விஷயம்னா, யூஏ பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொருட்கள்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஈவன் நம்ம மிஸ் பண்ணால் கூட நம்மளோட கைக்கு தானாகவே வந்து விடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. மறுபடியும் துபாய் போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேஷ், நிறைய கேஷ், கிட்டத்தட்ட $20,000 ப்ளஸ் 150 கிராம் கோல்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ்வலாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து உடனே கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்க நபரை கிட்ட அவங்க கிட்டே போயிட்டு சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்டே போய் அவங்களோட நகையும் பணத்தையும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க துபாய் போலீஸ். அவங்களுக்கு பெரிய பெரிய சல்யூட். ஏன்னா ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொருளை வாங்குறதுக்கு, நம்மளோட பொருளை வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா. பட் இங்கே எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, ஓகே இந்த மாதிரி ஒரு சேஃபான பிளேஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, and இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோல இன்னைக்கு நிறைய நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம். கண்டிப்பா உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் நான் தூண்டி விட போறேன். சில பேர் வந்து வா வாட் அ ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து ஏன் பிரியா அதை ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பவே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சைக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மேடம், ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு அவரு?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: நாள் ஆச்சுல லவ் பத்தி, அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசி. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் எஸ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் சம்திங் வெரி பர்சனல், வெரி இமோஷனல் அண்ட் வெரி ரியல். ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் லவ் தான் நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ஸா, இல்லைன்னா இந்த லாஸ்ட் லவ் தான் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற ரியல் பீஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ் வி டோன்ட் ஃபோகெட் ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, அண்ட் சம்டைம்ஸ் வி ஃபைனலி ஃபைண்ட் பீஸ் இன் லாஸ்ட் லவ். அதுவும் கூட இருக்குது, அதுவும் உண்மை. ரெண்டுமே தான், ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான் இதுக்கு. எதுக்கு முக்கியம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போவோம்ல நம்ம. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் கூட உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், அதோட மெமரிஸ் பற்றி எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம், ஒரு வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அவர் 89.4 தமிழகமோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: சம்மர்
2: வந்துருச்சேன்னு
1: எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர்ல.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: This hour of அன்புடன் நான் is brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
3: You are listening to 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி கிருஷ்ணான்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பிரியா நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பிஜிஎம் போட்டீங்க பாத்தீங்களா, அங்க ஆரம்பிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ மை காட், ஐ எம் வெரி சாரி. சில பேருக்கு பேச பேச தான் அந்த ஞாபகங்கள்லாம் வரும். ஜஸ்ட் அந்த மியூசிக்கே அதான் பவர் ஆஃப் மியூசிக் இல்லையா? என்ன பண்ணுறது, அது ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன், இருக்கணும். ஐம் சாரி. ஸோ அவர் கேட்ட ஒரு பாட்டுனா வெண்ணை தாண்டி வருவாயிலிருந்து எனி சாங் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக அந்த பாட்டு வர்றது மனசு தொட்டமேட்டுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இஸ் இன் த ஃபர்ஸ்ட் லவ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு? ஓ, பல வருஷத்தை தாண்டி பின்னாடி போகணுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எஸ், இந்த ஃபர்ஸ்ட் லவ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா? நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ ஃபியர், ஜஸ்ட் அந்த பியூரான எமோஷன்ஸ் மட்டும்தான் நமக்குள்ளே வந்து இருந்திருக்கும். ஒரு சின்ன மெசேஜ், அந்த மெசேஜ் அந்த ஒரு நபர்கிட்டருந்து வந்துட்டால் போதும், பட்டாம்பூச்சி எப்படி பறக்கும் அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை பார்த்துட்டு ஒரு சிரிப்பெண்ண அந்த ஹோல் டே அந்த ஒரு மெசேஜ்லேயே வந்து நம்ம கடத்திடலாம் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இருந்திருப்போம். ஒரு சின்ன அட்டென்ஷன் கிடைக்காத அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அப்படியே ஒரு கண்ணால் பார்த்துட மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கில் இந்த ஹோல் டே அப்படியே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? பெருசாலாம் எதிர்பார்த்துட மாட்டோம், அந்த ஒரு மெசேஜ் மட்டும் போதும், ஹாய் குட் மார்னிங் அனுப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்போம், அப்படியே வந்து போயிட்டுருப்போம் இல்லையா? பட் வி ஃபீல் சம்திங் ஸ்ட்ராங் இன்சைட், இந்த பர்சன் தானா நம்ம லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு யார்கிட்டையுமே வந்தது இல்லையே அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். சில பேருக்கு இந்த ஸ்கூல் டைமில் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் லவ் வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? சில பேருக்கு ஸ்கூல் டைமில், சில பேருக்கு காலேஜில், சில பேருக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸில், சில பேருக்கு ரேண்டமாக எங்கேயோ யார் மூலியமாகவோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கூட அந்த ஃபர்ஸ்ட் லவ்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்னசென்ட்டான அந்த பியூர் வெரி டீப்பான அந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிருச்சு தான், ஆனால் கம்ப்ளீட்டாக போகல, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் இப்போது அவங்க எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு நினச்சாலும் கூட, பட் ஸ்டில் அந்த ஒரு பாசம் கொஞ்சம் இருக்குது. பட் ரொம்ப டீசெண்டான முறையில் வந்து இருக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லவ், அந்த பட்டர்ஃப்ளைஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் லவ்வோட பெயின் அண்ட் லாஸ்ட் லவ் நமக்கு கொடுத்த அந்த ஹாப்பினஸ், இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
7: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
6: உனக்குன்னு அமைது பாரு.
7: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
8: m4marry.com, where families find each other. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முன்ன மாதிரி கிடையாதுல்ல இந்த காதல்லாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருக்கீங்கல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. எஸ், இந்த லவ் வந்து முன்ன மாதிரி இல்லையே. இந்த 60s, 70s, 80s, 90s அப்போ இருந்த காதல் வந்து இப்போ இருக்கா இல்லையா? நிஜமாவே இல்லை, கண்டிப்பா இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஜோனுக்கு போயிட்டோம் இல்லையா? ஏன்னா முன்னாடிலாம் இந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட பெயின் சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனால் சேம் ஃபர்ஸ்ட் லவ் முடியும் போது தான் அந்த ஃபர்ஸ்ட் பெயினாக வந்து மாறும் இல்லையா? வி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். அப்போ இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது பயங்கரமாக ஹர்ட் ஆகும், ஏன் இப்போ வரைக்கும் ஹர்ட் ஆகும். சில பிளேசஸ்க்கெலாம் வந்து போயிருப்போம், அவங்களோட அந்த பிளேஸ்க்கு மறுபடியும் போகும்போது அவங்களோட ஞாபகம் தான் வரும், மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும். பட் ஒரு பர்சன் வந்து போயிட்டாங்க அப்படின்னா, பட் அவங்களோட மெமரிஸ் எப்பவும் நம்ம கூடயே தான் இருக்குன்றதா உண்மை. ஃபஸ்ட் ஹார்ட் பிரேக் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா, சம்திங் வெரி ஸ்ட்ராங், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஹவு பெயின் ஃபீல்ஸ், லவ் முடியும் போது அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருப்போம். நிறைய அழுதுருப்போம், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம், நிறைய கதறியிருப்போம். பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாயிண்டில் ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகியிருக்கோம் அப்படின்றது அந்த ஃபஸ்ட் பெயின் வந்து கற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் பெயின் அது ஒன்ஸ் ஃபீல் பண்ணிட்டாலே அந்த ஃபஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுதான், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் வந்தாலுமே ஃபஸ்ட் லவ் இஸ் ஃபஸ்ட் லவ், அவ்வளோதான் இல்லையா? ஸோ நான் நேற்று ஒரு பையனை மீட் பண்ணேன், என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. என்ன தெரியுமா, வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir.
2: Nadandadu.
3: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
2: Nadakkapovadu. Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

இந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்ததை விட லெசன்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம்ல நமக்கு. அன்புடன் நான் பிரியா. எஸ் நான் வந்து ஒரு ஷூட் விஷயமா ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப குட்டி பையன், லைக் 20 இயர்ஸ் தான் இருக்கும் அவனுக்கு. அப்போ நான் கேட்டேன், டே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது நீ சொன்னியடா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னாச்சு, அது பிரேக்கப் ஆச்சுக்கா அப்படி சொன்னான். சரிடா, பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்போ நீ அப்படின்னா, இப்போது அந்த பிரேக்கப்க்கு அப்புறமா வேறு சாப்டர் ஓடிட்டுருக்கு. சாரி

நிறைய சாப்டர்ஸே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். டேய் எங்கடா அந்த லவ் அப்படின்னு கேட்டா சிரிச்சுட்டான், ஆட்டுக்கு போறான். 20 இயர்ஸ் ஸோ எப்படி அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து அப்படி இல்லைல்ல, முன்னாடி வந்து ஒரு ஃப்ளவர், ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர் தான் பூக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது 80s 90s கிட்ஸ் தான். ஸோ இப்போலாம் வந்து அந்த காலம்லாம் மாறி போய், ஓ நீங்கள் வேணாமா பிரேக்கப்பா, ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள் நான் என் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இருக்க குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ வாட் வி லேர்ன், ஸோ டைம் டீச்சர்ஸ் சம்திங் இல்லையா. ஸோ செட் ஆகலை மூவ் ஆகிறது ஓகே, பட் அந்த சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வீ லேர்ன் வாட் டு அக்செப்ட், அது ஒரு பக்கம் நல்லது தான், பட் வாட் டு அவாய்ட் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் டசன்ட் ஜஸ்ட் கிவ் ஹாப்பினஸ், பட் நிறையா லெசன்ஸ் கொடுக்கும். அந்த லெசன்ஸ் வந்து நல்ல முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும். சில பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க, இல்லை நீங்கள் தான் என்னோடய வேர்ல்டு, நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு ஒரு ஜோனில் இருப்பாங்க. சில பேர் ஜஸ்ட் லைக் தட், ஓகே திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு, த்ரிஷா இல்லைனா நைன் தரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை, பட் சில நேரங்களில் மற்றவங்க மனசையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை தான், என்ன பண்ணுறது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம், இல்லை மற்றவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், எஸ் ஐ மூவ் ஆன் அப்படின்னு. பட் ரியாலிட்டியில் வி டோன்ட் ஃபுல்லி மூவ் ஆன்ல, நமக்கு தெரியும். பட் வெளியில் அப்படியே கொஞ்சம் வீராப்பா கெத்தா, ஏன் நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். பட் ஒவ்வொருத்தரோட கதையும் ஒவ்வொரு மாதிரி, இல்லை அது வந்து மாற்றி எழுதுறது நம்ம கையிலேயே கிடையாது. இந்த மனசு இருக்குல்ல, மனசு அது வந்து கேட்கணும், இந்த மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா. மூவிங் ஆன் மறக்கிறது கிடையாது, அது ஒரு நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு அந்த ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கிறது, சர்வைவ் பண்ண கற்றுக்கிறது இல்லையா. பட் இந்த லாஸ்ட் லவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ட்ராமா இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்காது, இந்த கேம் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் இந்த பீஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்ம யார் அப்படின்றத ஒவ்வொரு நேரமும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியமே இருக்காது அதில். இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். உன்னை பார்த்தாலே எனக்கு போதும் தெரியுமா, உன்னை ஜஸ்ட் அந்த ஒரு மீட், அப்படியே ஒரு பெருமூச்சு, ஒரு ஆ ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் இல்லை. வி டோன்ட் ஓவர் திங்க், எதுவும் ஓவர் திங்க் பண்ண மாட்டோம், சும்மா சும்மா க்வெஷ்சன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். ஜஸ்ட் அவங்க சேஃபாக இருக்காங்களா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த சேஃப்டி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுதானே லவ், இதுதான் லாஸ்ட் லவ். எந்த ஒரு சன் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்டர் 30-33 வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு கால்ஸ் கிடையாது, மெசேஜ் கிடையாது, என்ன ஏது எதுவுமே இருக்காது. அப்போ லவ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள அவ்வளவு லவ் இருக்கும், ஆனால் ஜஸ்ட் காமிச்சிக்க மாட்டாங்க. சும்மா சும்மா க்வெஷ்சன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, சேஃபாக இருந்தால் ஓகே, அந்த மாதிரியான ஒரு இதாகிடும். இப்போ நிறைய பேர் வந்து ஈவன் லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஈவன் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணையோ இந்த மாதிரி ஒரு பையனையோ நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த யூனிவர்ஸ் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போகிற நிறைய பேர் வந்து நீங்கள் இருப்பீங்க. யூ ஆர் சோ லக்கி, சீரியஸாகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ போனது போனது, அது ஒரு விதமான ஒரு டைம் பீரியட் அது இல்லையா. அதுவும் வாண்டடாக போய் நம்ம சிக்கிறது கிடையாது. சம்திங் நம்ம கைவிட்டு போனாலும் அது நமக்கு நல்லது தான், இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் நம்ம அமைச்சு கொடுக்கும் இல்லையா. லைஃபோட லெசன்ஸில் அதுவும் ஒன்று. எனக்கு படத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருகிறது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940. செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நாட்ரியா. இந்த ஹார்ட் வெர்சஸ் மைண்ட் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க தான் முதல் வில்லனே அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? ஆமா, ஒரு காலத்துல நம்மளோட மைண்டு சொல்லும், ஓ நோ நோ, இந்த லவ் எல்லாம் வேண்டாம், அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தான், ஒரு அட்ராக்ஷன் தான், அது பின்னாடி போகாத அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் சொல்லும், சாச்சா இதுதான் லவ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஏத்தி விடும் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் இந்த இதயம் பேசுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் லவ் வந்து மைண்ட் டிசைட் பண்ணுறது, மனசார ஹார்ட் சேஸ் கோ பேக் அப்படின்னும், மைண்ட் சேஸ் ஸ்டே சேஃப், அதுதான் முக்கியம் அப்படின்னும். ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்லோலி வி ஸ்டார்ட் சூசிங் பீஸ் ஓவர் பெயின். போதும் போதும், ஓ மை காட், எத்தனை அடி வாங்குறது இந்த லைஃப்பில். அண்ட் இந்த காதல் நம்மளை பாடாக படுத்து எடுத்துருச்சு. ஸோ போதும், உனக்கு ஒரு பெரிய குட் பை, நான் என்னோட பீஸை தேடி போகிறேன் அப்படின்னு சில பேர் வந்து வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பீங்க, சில பேர் வாழ போகிறீங்க. ஸோ நாட் பிகாஸ் வி ஸ்டாப்ட் ஃபீலிங் இல்லையா, பிகாஸ் நம்ம யார் அப்படின்னு நமக்கு ஒரு பாயிண்ட்டில் வந்து தெரியும் இல்லை. எப்போவுமே நம்மளோட வேல்யூ தெரியாமே நம்மளை அதிகமாக நம்மளோட பாசம், நம்மளோட சோல், நம்மளோட உயிர் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு பாயிண்டில் டயர்டாகி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது, யாராவது வந்து ஃபில் பண்ணால் தான் உண்டு, அப்போ தான் நான் வாழவே முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அது அப்படியே நிஜமாக நம்ம லைஃப்பில் யாரோ வந்து அதை கொடுக்கும்போது ஓ மை காட், அப்போ தான் உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் தெரியுமா. சில பேர் வந்து தேடிட்டுருப்பீங்க, சில பேர் எஸ் அந்த ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணுறேன், என் லைஃப்லேயும் அது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போனீங்கன்னா அதுவே ஹாப்பி தான் இல்லையா. ஸோ இது எத்தனை வருஷம் வேணாலும் ஆகியிருக்கலாம், இந்த லவ் சில பேர் மந்த், சில பேருக்கு வந்து டேஸ், சில பேருக்கு வந்து இயர்ஸாக இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஓப்பனாக வந்து காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி க்யூட்டாக உங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, ஓகே யார்கிட்டையும் சொல்ல வேணாப்பா, யாருக்கண்ணும் பட வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக போகலாம். அலிப்பா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
8: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
8: இதான் கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. உணர்ந்துட்டாங்க திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
8: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
8: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற
8: தோ ஈவினிங் கரெக்ட்
6: கேளுங்க.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
10: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.

ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுது, என்ன தெரியுமா? எல்லாமே மாறினாலுமே என்னோட அன்பும் என்னோட காதலும் என்னோட நேசமும் பாசமும் மாறவே மாறாது அப்படின்னு நமக்குள்ள அந்த ஒரு சின்னதாக லப்பட்டப்பு நடிக்கும்ல, அது இருந்தாலே வந்து போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ட் யா, இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் என்ன அப்படியே கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபிஷியல் அப்படின்னா இருக்கு, அங்கே வந்துட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம 89.4 தமிழ்எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஆண்ட்ராய்டு அதுக்கப்புறம் ஆப்பிளில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போல்லாம் நீங்கள் லோன்லியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் சரி, ஆன் டைம்க்கு நியூஸ் அப்டேட்டும் சரி, எல்லாமே உங்களை வந்து சேரும். நீங்கள் தேடி போகணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இப்போது எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே, அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மீண்டும் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் இன்று திருச்சிக்கு வருகை தந்தார். திருச்சி ஜோசப் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்துக்கு வருகை தந்த முதல்வர் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தமிழகத்துக்கு திருச்சி எப்படி ஓர் இதயம் போன்றதோ, அதுபோலவே என் இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் என்று அவர் கூறினார். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகவில்லை, 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்களா? 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒரு கல்யாண வீட்டில் கூட போய் புலம்புகின்றார்கள் என்று முதலமைச்சர் விஜய் விமர்சித்தார். இத்தனை ஆண்டுகளாக மாறி மாறி ஏமாற்றி ஆண்டு கொண்டிருந்தவர்களை ஒதுக்கிவிட்டு என்னை முதல் சேவகனாக ஆக்கியுள்ளீர்கள், அதற்கு நன்றி என்று அவர் கூறினார். எதிர்காலத்தில் வரும் அனைத்து தேர்தல்களிலும் உங்கள் ஆதரவை அதிகம் பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. நீங்கள் அமைத்துக் கொடுத்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் கண்கூடாக பார்க்கப் போகின்றீர்கள் என்று தெரிவித்தார். விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினார்களே, இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று யோசித்தோம் என்று அவர் தெரிவித்தார். எதிர்காலம் என்பது உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த விஜயா அல்லது நம் ஆட்சியை தடுக்க முயன்ற ஸ்டாலினா என்பதுதான் போட்டி என்று அவர் தெரிவித்தார். அண்ணா ஆரம்பித்த கட்சியை அடிமை கூடாரமாக்கிவிட்டு உண்மையை சொல், உடன் பிறப்பே என கேள்வி கேட்கின்றார். திமுக தோல்விக்கான காரணத்தை அறிய உங்கள் குடும்பத்தில் போய் கேள்வி கேளுங்கள் என உண்மையான திமுக உடன்பிறப்புகள் கூறுகின்றார்கள் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். திருமண மேடைகளில் ஸ்டாலின் பேசியதை விஜய் விமர்சித்ததற்கு திமுக பதிலளித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்று கேள்வி எழுப்பிய எழிலன், பிரதமரை சந்திக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் என்று கூறினார். ஆளும் கட்சியாக இருந்தால் இஷ்டத்துக்கு பேச முடியாது என்று கூறியவர் அண்ணா என்று எழிலன் குறிப்பிட்டார். 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு தொடக்கப்புள்ளி கலைஞரின் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திட்டம்தான் என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் தொடக்கம்தான் என்றும் தெரிவித்தார். ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, கொலைகள் என குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். திமுகவை மிஞ்சிய முதலமைச்சர் விஜயின் பேச்சு என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல், எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பேற்க மனமில்லாமல் ஆச்சரிய குறித்தனமாக பேசியுள்ளார் முதல்வர் என்று அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்து விட்டால் போதுமா? நிர்வாகம் தானாக செயற்படுமா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தனது ஆட்சியில் இத்தனை குற்றங்கள் நடக்கின்றதே, இத்தனை மரணங்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லையே, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட உங்கள் முகத்திலோ பேச்சிலோ கவலை வருத்தம் தெரிந்ததா? இதை சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு இருந்ததா? இது தன் முறைப்பு இல்லாமல் வேறென்ன என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: சிபிஎஸ்இக்குள் பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்வதற்கு கட்டணங்கள் என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும், சிபிஎஸ்இக்குள் இருக்கும் பிக் பாக்கெட் திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கும் மதிப்பெண்களை மறுகூட்டல் செய்வதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் பிக் பாக்கெட் திருடர்கள் சிபிஎஸ்இக்குள் இருப்பதையும் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையுமே காட்டுகின்றது என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை OSM முறையில் மதிப்பீடு செய்ததில் நிகழ்ந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் முறையில் திரையில் மதிப்பிடும் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் அமைப்பு சமரசம் செய்யப்பட்டதை சிபிஎஸ்இ ஒப்புக்கொண்டுள்ளதாக காங்கிரசின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தன்னையோ தனது சகாக்களையோ எதற்கும் ஒருபோதும் பொறுப்பேற்க செய்ததில்லை. எனினும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜ தர்மத்தை நிறைவேற்ற பதவி விலக வேண்டும் என்று ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வெங்கிட சுப்பிரமணிய மோகனா, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பல்லி ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டது. புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டு சட்ட அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் பல பகுதிகளில் மெனின்ஜைடிஸ் வைரஸ் தொற்றுக்குள்ளாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்காக சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயலுமானவரை எப்போதும் கொதித்தாரிய நீரை அருந்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் நுஷானி தாபரேரா, தற்போது பதிவாகும் நோயாளர்களில் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் மெனின்ஜைடிஸ் நோயாளர்களே என குறிப்பிட்டார். இந்த நோய் தொற்று முதன் முதலில் April 15 மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள நோயாளர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை மாணவர்கள் என்றும் நேற்று மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனைய அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் கொடுமையானவை என ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குவைத் மீது ஈரான் இன்று நடத்திய தாக்குதல்கள் பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாக அவர் கூறினார். இது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கை என்றும் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கின்றன என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்துடன் துணை நிற்கும் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். குவைத்தின் பாதுகாப்பே எங்களின் பாதுகாப்பு என்பதையும் இந்த அபாயகரமான தாக்குதல்கள் பிராந்தியத்துக்கும் அதன் ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தலாக உள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றும் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து விமானப்படை தளம் குறிவைக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் தீவில் தொலைத்தொடர்பு கோபுரம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு விமானப்படை தளத்தை இலக்கு வைத்ததாக ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. அந்த விமானப்படை தளம் எங்கு அமைந்துள்ளது என்பது தொடர்பில் IRGC வெளிப்படுத்தவில்லை. குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 2 ஈரானிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தங்களது படைகள் இடைமறித்து அழித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்ட அறிக்கையில் நேற்றிரவு தாமதமாக இந்த ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாகவும் அவை உடனடியாக முறியடிக்கப்பட்டதாகவும் சென்கோம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் எந்த அமெரிக்க ராணுவ வீரருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் குவைத் நாட்டில் பணியில் இருந்த அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே விரைவில் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்காக அவர் மேற்கொண்டு வரும் உறுதியான முயற்சிகளை பாராட்டியதாக மக்ரோன் தெரிவித்தார். இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தனித்துவமான வாய்ப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த நிலைத்தன் பன்மையை ஏற்படுத்த முடியும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் தெரிவித்தார். இதனிடையே லெபனானில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: ஏய், நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: सभी को शहना रखत्री का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
3: मुझे इसकी परवाह नहीं.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
4: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.
5: Inga nanda king. Na podrathu da paattu. Adha gap chipnu kettu enjoy pannadho. Hukum. Tamil FM ka hukum. Ha ha ha ha.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: பத்து காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Ce chiar se băgă de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்று விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ

0: கதை இன்னும் வரும் எந்த கதை.
1: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பண்ணி சுடி பேய காட்டேரி
1: செருப்பு பியோண்டா
0: பல்ல உடைப்பேண்டி
1: வீட்டுல அன்ன பண்ணவர்
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி